அணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 3ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடை திங்கள் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி, சனிக்கிழமை. மதியலை 820 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:51.

0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் எண் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீரைதலின்று.
0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் எண் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறள் அமுதம் கேட்டோம்.

0: நேயர்களினி, இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம். நிகழ்ச்சி நிரலில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் சுழல் விளக்கு. தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு, இதில் உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்த சிற்றுரை இடம்பெற கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8:00 8:30 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 9:00 அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெற கேட்கலாம். 10:00 முத்துச்சிதறல், 11:00 ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் 2 பகுதி. இந்நிகழ்ச்சியை நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்போர் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்வியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி ஆகியோர். தொடர்ந்து பெண்களின் புதிய பயணம் உரை வழங்குபவர் ஆர் ராகபவித்ரா. நிறைவாக இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு உரை வழங்குபவர் எஸ் பூஜா. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் எஸ் சங்கரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகள் உரை சித்திரம் எழுதியவர் வி நந்தினி அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்தி சுருக்கத்திற்கு பின் கேட்கலாம்.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு

0: முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1,244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெட்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நேர்களின் அலைவரிசையில் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00 திரைக்காணம் கேட்டு ரசிக்கலாம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கொடி வகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குபவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்களுடனான தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:30 திரைக்காணம் கேட்கலாம். 8:45 த ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ஸ் பகுதி 1 சுழற்கால செப்பேடுகளை திரும்ப பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் பி. ஜெகநாத் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர். ராகப்பிரியா அவர்கள். 9:15 திரைக்காணம், 10:00 அகில பாரத இசை, இதில் அதிதி பானர்ஜி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நேர்களே, 101.4 FM ரெயின்போவில் இன்று காலை 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 11:30 ஸ்டாம்ப்ட் சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். பிற்பகல் 1:00 இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள் பங்கேற்கிறார் முனைவர் சே. ஜபஜோதி புஷ்பம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். 100.1 FM கோல்டல் இன்று காலை 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுளிக்கலு. 1:10 பக்த கௌரி இசைப்பேருரை நிகழ்த்துபவர் தஞ்சாவூர் டி ஆர். கமலாமூர்த்தி அவர்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். The Union Cabinet has approved a draft bill to set

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளை தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடி செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறைய தாம் வாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இந்த இனிய காலை வேளையில் வழிபாடு நிகழ்ச்சியில் பக்தி

பாடல்கள் இறையை உணர்வோம் இசையோடு. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக பத்மஜா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது வழிபாடு நிகழ்ச்சி. நேரம் 6:35, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 9 சனிக்கிழமை. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள், முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20

50 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன் வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமேதாக்ஷம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால்

0: இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண் புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா

0: போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பட்டதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் எங்கள் நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோரும் சேர்த்து நாங்கள் வழக்கில் பதிவு செய்து வருகிறோம். அவர் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், 1000க்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பம் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அரியலூரிலிருந்து ராம்குமார்.
0: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் இரண்டு கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் மூன்றாவது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:55:33. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: சூழல் அறிவோம்.
1: நியூசிலாந்தின் மிக பழமையான ஊர்வன இனங்களில் ஒன்றாக கருதப்படும் ஃபெட்ரிக் கோட்டன், உயிருடன் உள்ள டைனோசர் என்று விலங்கு எச்சரிக்கைக்கு உரியதும் பரிணாம ஆய்வுகளிலும் விவாதிக்கப்படும் முக்கிய உயிரினமாக உள்ளது. இந்த இனம் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஊர்வன சந்ததி என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். ஃபெட்ரிக் கோட்டன் உடலமைப்பில் 3வது கண் என அழைக்கப்படும் பரீட்சல் ஐ உள்ளது. இந்த கண் ஒளி மாற்றங்களை உணரும் திறன் கொண்டது. இந்த ஃபெட்ரிக் கோட்டன் உணவு பழக்கத்தில் பூச்சிகள், புழுக்கள், சிறு பறவைகள் மற்றும் சில சமயங்களில் சிறு ஊர்வன அடங்குகின்றன. வேட்டையாடும் போது மிகவும் அமைதியுடன் செயல்படும் இவ்வினத்தில் இரவு நேர செயல்பாடு அதிகம் காணப்படுகிறது. ஃபெட்ரிக் கோட்டன் வளர்ச்சி விகிதம் மிகவும் மெதுவானது. முட்டைகள் 12 முதல் 15 மாதங்கள் வரை வளர வேண்டியிருப்பதும் இவற்றின் ஆயுள் சில நேரங்களில் 100 ஆண்டுகளுக்கும் மேல் நீள்வதும் இதன் பரிணாம தனித்துவத்தை வலியுறுத்துகிறது. நியூசிலாந்தின் இயற்கை சூழல் மாற்றங்கள், நிலத்தை மாற்றியமைக்கும் மனித செயல்பாடுகள் மற்றும் புதிய பிராணிகளின் நுழைவு ஆகிய காரணிகள் ஃபெட்ரிக் கோட்டனின் வாழ்விடம் குறைவதற்கு

0: காரணமாகியுள்ளன. குறிப்பாக இந்த இனம் நிலத்தில் தோண்டப்பட்ட குழிகளில் வாழ்வதால் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் இதன் வாழ்க்கை சுழற்சியை நேரடியாக பாதிக்கக்கூடியவை என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஃபெட்ரிக் கோட்டன் பாதுகாப்பு திட்டங்களில் சிறப்பு தீவு பாதுகாப்பு மையங்கள், உணவு தடம் கண்காணிப்பு மற்றும் சூழல் சீரமைப்பு ஆகிய நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நியூசிலாந்து அரசு இவ்வினத்தை தேசிய அடையாளத்தில் இடம்பெறும் முக்கிய பல்லுயிர் என குறிப்பிடுகின்றது. முடிவில் ஃபெட்ரிக் கோட்டன் பரிணாம வரலாற்றை புரிந்து கொள்ள உலகளாவிய விஞ்ஞானிகளுக்கு அவசியமான தரவு தொகுப்பை வழங்கும் இனமாக மதிப்பிடப்படுவதால் இவற்றின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகின்றன.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.1 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.1 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவாகியுள்ள ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.1 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 28.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.8 டிகிரி செல்சியஸ் அதிகம். பதிவாகியுள்ள ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: 25 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கித்தான் குடிப்பீர்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் நம் பாட்டி தாத்தாக்கள் சத்தமாக சிரித்திருப்பார்கள். தண்ணீரை போய் யாராவது காசு கொடுத்து வாங்கி குடிப்பார்களா என்று எள்ளலாக கேட்டிருப்பார்கள். முன்பெல்லாம் அடையாளம் தெரியாதவர்கள் வீட்டுக்கு வந்தாலும் முதலில் தண்ணீர் குடிக்கிறீர்களா என்றுதான் கேட்பார்கள். இன்று அப்படி கேட்பது குறைந்துவிட்டது. காரணம், ஒவ்வொரு குடும்பமும் தண்ணீருக்காக செய்யும் செலவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுவிட்டது. அவ்வப்போது தப்பினாலும் பருவ காலங்கள் போதிய அளவுக்கு மழையை தரத்தான் செய்கின்றன. மழை நீர் என்பது பூமியின் தாகம் தீர்ப்பதற்காக இயற்கை வழங்கும் உயிர் நீர். ஆனால் நம் அக்கறையின்மையால் அந்த நீரை சேகரிக்காமல் கடலோடு சேர்த்து விடுகிறோம். பிறகு கடல் நீரில் இருந்து தாகத்துக்கு தண்ணீர் எடுக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது ஏதோ அரசு சார்ந்த பிரச்சனை என்றே பலரும் நினைக்கிறார்கள். பொதுமக்களுக்கு அதில் எந்த பொறுப்புமே இல்லை என்று கருதுகிறார்கள். தண்ணீர் நம் தேவைக்கேற்ப சுரந்து கொண்டே இருக்காது. நிலத்தடி நீர்மட்டம் உலகெங்குமே பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக நிலத்தடி நீர் நம் தேவைக்கு போதுமானதாக இல்லை என்ற நிலையில் நமக்கிருக்கும் பெரிய வாய்ப்பு மழை நீர்தான். ஆனால் அந்த மழை நீரை நாம் சரியாக கையாள்கிறோமா, சேமிக்கிறோமா என்பது முக்கியமான கேள்வி. மழை பெய்து நீர்நிலைகளில் சேரும் தண்ணீரால் தான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். ஆனால் மழை நீரை சேகரிக்க வேண்டும் என்ற அக்கறையே நமக்கு இல்லை. நம் முன்னோர் நீர் மேலாண்மையை எந்த அளவுக்கு திட்டமிட்டு கையாண்டார்கள் என்பதற்கு அதற்கான கட்டமைப்புகளே உதாரணம். ஆற்றில் நீரின் அளவு அதிகரிக்கும் போது அது ஆற்றிலிருந்து ஏரிக்கு வரும். ஏரி நிரம்பியதும் அங்கிருந்து கண்மாய்க்கு போகும். கண்மாய் நிரம்பியதும் கரணைக்கு போகும். கரணை நிரம்பினால் அங்கிருந்து நீர் வழிந்து தாங்கலுக்கு போகும். தாங்கல் நிரம்பிய பின் அங்கிருந்து ஏந்தல், ஏந்தல் நிரம்பினால்

0: அங்கிருந்து ஊரணி, ஊரணி நிரம்பினால் வழியும் நீர் குளத்துக்கு போகும். கோயில்களில் குளங்கள் அமைத்ததன் தாத்பரியமே ஊரின் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பதுதான். இன்று குறைந்தபட்சம் நம் வீட்டை சுற்றி பெய்யும் மழை நீரையாவது சேமிக்கிறோமா? மழை நீரை சேமிப்பதற்கான வாய்க்கால்கள், நீர்நிலைகள் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளால் தேக்கங்களாக மாறிவிட்டன. நம் வீட்டின் மேல் பெய்யும் மழை கூட கழிவு நீரோடு கலந்து வெளியேதான் ஓடுகிறது. தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மழையளவு 1000 மில்லிமீட்டருக்கும் மேல். இது தமிழ்நாட்டின் குடிநீர் தேவைக்கு போதுமானதுதான். ஆனால் இந்த மழையால் கிடைக்கும் தண்ணீரை சேகரிப்பதில்தான் சிக்கல். குறிப்பாக பெய்யும் மழையில் வெறும் 14% மட்டுமே பூமிக்குள் இறங்குகிறது, 10% மட்டுமே மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது என்கின்றன புள்ளி விவரங்கள். முறையாக கையாண்டால் 90% மழை நீரை நம்மால் சேமிக்க முடியும். 2002 வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க அரசு உத்தரவிட்டது. மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கும் வகையில் சட்ட திருத்தமும் கொண்டுவரப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுதலும் வெளியிடப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு திட்டம் வரைபடத்தில் இருந்தால்தான் வீடு கட்ட அனுமதிக்கப்படும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சாதாரண வீடு தொடங்கி பெரிய கட்டிடங்கள் வரை மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் துரித கதியில் அமைக்கப்பட்டன. ஆனால் பெரும்பாலான கட்டிடங்களில் பெயரளவுக்கு மட்டுமே கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அரசு இதில் காட்டிய முழு ஈடுபாட்டை மக்கள் காட்டவில்லை. குடிநீர் ஆதாரமாக நம் கையில் இருக்கும் ஒரே வாய்ப்பு மழைநீரை சேமிப்பதுதான். மத்திய அரசும் அது குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறார். தேசிய தண்ணீர் மிஷன் மூலமாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் கேட்ச் த ரெயின் எனப்படும் மழைநீரை சேகரிப்போம் என்ற பிரம்மாண்ட இயக்கத்தை கையில் எடுத்திருக்கிறது. மழைநீர் சேகரிப்புக்கான இந்த இயக்கத்தின் கட்டுமான பணிகள் 2019 தொடங்கின. நாட்டில் நீர் தட்டுப்பாடு நிலவிய 256 மாவட்டங்களில் உள்ள 1592 வட்டாரங்களை இலக்காக கொண்டு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நீர் ஆதாரங்களை உயர்த்த ஜல்சக்தி அபியான் திட்டம் தொடங்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை மூலம் பயனடையும் மாநிலங்களுக்கு முதல்கட்டமாகவும், வடகிழக்கு பருவமழையை நம்பியிருக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களுக்கு இரண்டாம் கட்டமாகவும் இது செயல்படுத்தப்பட்டது. 2020 கோவிட் தாக்கம் தொடங்கி ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் திட்டமிட்டபடி இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய முடியாமல் போனது. ஆனால் இதன் அவசியம் கருதி தேசிய நீர் மிஷன் 2020 மார்ச்சில் கேட்ச் த ரெயின் எனப்படும் மழைநீரை சேகரிப்போம் பிரச்சாரத்தை தொடங்கியது. 2021 மார்ச் 22 உலக நீர் தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பிரதமர் நேரடியாக கடிதம் எழுதி இந்த இயக்கத்தை மக்களுக்கான இயக்கமாக மாற்ற கோரினார். அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களில் கூரைகளில் வழியும் மழைநீரை சேகரிப்பது, பாழடைந்த கிணறுகளை கொண்டு நிலத்தடி நீரை செறிவூட்டுதல், ஏரி குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாறுதல் போன்ற பணிகளில் தீவிரம் காட்டுமாறு கேட்டுக் கொண்டார். பசுமை போர்வையை அதிகரிக்க பெருமளவில் மரக்கன்றுகளை நடும் பணிகளும் தொடங்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக தேசத்தின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா நினைவாக அமிர்த சரோவர் என்ற சிறப்பு திட்டத்தை சேர்த்தது மத்திய அரசு. இத்திட்டத்தின்படி நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 75 நீர்நிலைகளை புதிதாக உருவாக்குவது அல்லது பழைய நீர்நிலைகளை சீரமைத்து மறு உருவாக்கம் செய்வது என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இவற்றின் அடுத்த கட்டமாக கடந்த 2024 செப்டம்பர் 6 அன்று குஜராத்தின் சூரத் நகரில் நீர் சேமிப்பு மக்கள் பங்கேற்பு திட்டத்தை காணொலி வாயிலாக பங்கேற்று பிரதமர் தொடங்கி வைத்தார். தண்ணீரை சேமிப்பது என்பது ஏதோ ஒரு துறையின் வேலை அல்ல, அது ஒட்டுமொத்த தேசத்தின் கூட்டு பொறுப்பு என்பதை அந்த நிகழ்வில் பிரதமர் அழுத்தமாக பதிவு செய்தார். 2024 ஏப்ரல் 1 தொடங்கி 2025 மே 31க்குள் 10 லட்சம் நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகளை உருவாக்குவது இந்த அமைப்பின் இலக்காக தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மக்களின் பேராதரவோடு திட்டமிட்டதை விட இரு மடங்குக்கும் மேலாக, அதாவது 27 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. இந்த வெற்றியை தொடர்ந்து நிலத்தடி நீர்மட்டம் ஆபத்தான நிலையை எட்டியுள்ள மாவட்டங்களை முதன்மையாக கொண்டு 2025 ஜூன் 1 அன்று இதன் 2 கட்ட திட்டம் தொடங்கப்பட்டது. 2026 மே 31 1 கோடி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் 1.5 கோடிக்கும் அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டும் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போது பருவமழை தொடங்க உள்ள சூழலில் மீண்டும் கேட்ச் த ரெயின் எனப்படும் மக்கள் பங்களிப்புடனான மழைநீர் சேகரிப்பு திட்ட இயக்கம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 ஜூலை 4 முதல் ஆகஸ்ட் 4 வரை இதற்கென நாடு தழுவிய இயக்கத்தை அறிவித்துள்ளது. இந்த காலகட்டங்களில் குறைந்த செலவிலான நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய கிணறுகள், ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாருதல், நீர் வரத்து மற்றும் வெளியேற்ற கால்வாய்களை சீரமைத்து நீரின் சேமிப்பு அளவை உயர்த்துதல் போன்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்களையும் இளைஞர்களையும் இதில் உற்சாகமாக பங்கேற்க வைக்க மைகவ் தளத்துடன் இணைந்து கேட்ச் த ரெயின் செல்ஃபி ஆர் ரீல் கான்டெஸ்ட் என்ற போட்டியை அறிவித்துள்ளது ஜல்சக்தி அமைச்சகம். தங்களது வீடுகளிலோ அல்லது ஊர்களிலோ மழைநீரை சேமிக்கும் முறைகளை படம் பிடித்து #catchtherain என்ற ஹேஷ்டேகுடன் பதிவிடும் சிறந்த படைப்புகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால், இந்த பருவமழை காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமான திட்டமிடல் மற்றும் மக்கள் பங்கேற்பு மூலம் வானிலிருந்து விழும் ஒவ்வொரு மழை துளியையும் சேமித்து இந்தியாவின் எதிர்கால நீர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதுவே நம் பிரதமரின் கனவும் கூட.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: மக்களிடையே சமத்துவ உணர்வு வந்துவிட்டால் வேற்றுமைகள் மறைந்துவிடும், சகோதரத்துவம் தானாக மலர்ந்துவிடும் என்கிறார் பாரதியார். தன்னிடத்தில் உலகத்தையும் உலகத்தினரும் தன்னையும் எவன் காண்கின்றானோ அவன் கண்ணுடையவன் என்பது முன்னோர்களின் கொள்கை. இதைத்தானே ராமகிருஷ்ணர் ஈசன் ஒளி எல்லா பொருள்களிலும் திரைக்குள் மறைந்தது போல் நிற்கும் ஒளியே தெய்வம் என்கிறார். ஜகத்தின் உயிர்தான் தெய்வம். அப்படியாயின் எல்லா பொருள்களிலும் இருப்பது தெய்வந்தானே. அதனால் மத பிரிவுகளை கருதி மனிதர்கள் பிரிந்துவிடக்கூடாது என்கிறார் பரமஹம்சர். எண்ணுள்ளும் உண்ணுள்ளும் பிறருள்
1: வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: மக்களிடையே சமத்துவ உணர்வு வந்துவிட்டால் வேற்றுமைகள் மறைந்துவிடும், சகோதரத்துவம் தானாக மலர்ந்துவிடும் என்கிறார் பாரதியார். தன்னிடத்தில் உலகத்தையும் உலகத்தினரும் தன்னையும் எவன் காண்கின்றானோ அவன் கண்ணுடையவன் என்பது முன்னோர்களின் கொள்கை. இதைத்தானே ராமகிருஷ்ணர் ஈசன் ஒளி எல்லா பொருள்களிலும் திரைக்குள் மறைந்தது போல் நிற்கும் ஒளியே தெய்வம் என்கிறார். ஜகத்தின் உயிர்தான் தெய்வம். அப்படியாயின் எல்லா பொருள்களிலும் இருப்பது தெய்வந்தானே. அதனால் மத பிரிவுகளை கருதி மனிதர்கள் பிரிந்துவிடக்கூடாது என்கிறார் பரமஹம்சர். எண்ணுள்ளும் உண்ணுள்ளும் பிறருள்ளும் இருக்கும் ஒரே சக்தி இறைவன்தான். நமக்கு தொழில் கவிதை என்று முழங்கிய பாரதி மானிஜ ஜாதியை ஒன்றிடமே கூறினார். பாரதியின் உள்ளம் அனைவரையும் அரவணைத்து சென்றது. அவர் விநாயக நான்மணி மாலையில் பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் பற்றி கூறுகிறது. மேலும் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புற்பூண்டும் மரங்கள் யாவும் என்வினையால் இடும்பை தேர்ந்தே இன்புற்று அன்புற்று இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவ தேவா. இப்படிப்பட்ட நெஞ்சம் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என ஜெயபெயருகையில் கூறுகிறது. காயிலே புளிப்பதென்ன கண்ணபெருமானே, கனியிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே என்று வியந்து கேட்ட

0: சகோதரத்துவத்தின் மேன்மையை மேலும் அழுத்தமாக பாரதி கூறுகிறார். தமது புறநானூற்றில் உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக கணியன் பூங்குன்றனார், யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அற்றோர் அன்ன, சாதலும் புதுவதும் அன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, முடிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானும் தன்துளி தலையானது, கல்புறுதும் இறங்கு மல்லல் பேரியற்றாற்று, நீர்வழி படுவும் புனைபோல், ஆறுயர் முழை வழிபடுவோம் என்பது திருவோர் காட்சியில் தெளிந்தனும். ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என பாடி மனித இனங்களையும் மனங்களையும் இணைக்கும் மாண்பினை மறக்கத்தான் முடியுமா? உலகை கணித்து பார்த்து யாதும் ஊரே என்றார், மக்களை கணித்து பார்த்து யாவரும் கேளீர் என்றார், நன்மை தீமைகளை கணித்து பார்த்து அவை பிறர் தர வாரா என்றார், சாதலை எண்ணி கணித்து அது புதியதன்று என்றார், வாதலை கணித்து பார்த்து அது பிறவியால் வந்தது என்றார், பிறந்ததால் வாழ்க்கையில் வரும் இன்பத்தை கணித்து உணர்ந்து அதனை இனிது என மகிழ வேண்டாம் என்றார், வாழ்க்கையில் வரும் துன்பத்தை கணித்து பார்த்து அதனை முனிந்து வாழ்க்கையே துன்பமயமானது என வெறுக்கக்கூடாது என்றார், பிறவியை கணித்து பார்த்து அது மின்னல் போன்றது என்றார், மின்னல் எப்போதாவது எங்கோ மழைபடுவது போன்றது என்றார், வாழ்க்கையை கணித்து பார்த்து அது மல்லல் பேரி ஆறி போன்றது என்றார், வாழ்க்கையில் எதிர்ப்புகள் இருப்பதை கணித்து பார்த்து ஆறு பாறைகளில் மோதிக்கொண்டு ஓடுவதை எண்ணி பார்க்கும்படி நம்மை தூண்டினார், நமது உயிரோட்டத்தை கணித்து பார்த்து ஆற்று நீரோட்டத்தில் செல்லும் புனை போன்றது என்றார். இந்த உலகியல் உண்மைகளை திறம்பட வாழ்ந்து பெருமக்கள் காட்டிய வாழ்க்கை நெறியில் தாம் கண்டு தெளிந்ததாக புலவர் குறிப்பிடுகிறார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி பொலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா

0: ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி குண்டக்கல் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த இரண்டு நாள் முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்ற உள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்டரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார்.

0: மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்பு படை, மருத்துவக்குழு, தமிழ்நாடு காவல்துறை, கமாண்டா படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைவ பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கார் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு 1வது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25 இருபத்து நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
3: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் தீக்காயம் போன்ற காயங்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
4: இது வந்து ஒரு டீம், பிளாஸ்டிக் சர்ஜரியும் இருக்காங்க, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸும் இருக்காங்க, இஎன்டியும் இருக்காங்க, ஜென்ரல் சர்ஜன்ஸ் இருக்காங்க, அண்ட் சில நேரத்தில் வந்து நியூரோ சர்ஜன்ஸும் இருப்பாங்க. ஏன்னா இப்போ மேல் தாடை அறுவைசிக்கு அதில் கரெக்ட் பண்ணணும்னா பிரெயினோட ஸ்கல் இருக்கும், அந்த ஸ்கல்லில் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணும்போது நியூரோ சர்ஜன்ஸோட ஒர்க். எல்லாருமே வந்து இதில் நம்மளோட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தீ காயம்ன்றது வந்து கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட் சினாரியோ, அது சாஃப்ட் இஷ்யூ தான் கரெக்ஷன் பண்ணணும். அது அதுக்கு வந்து ரொம்ப மெட்டிகுலஸ் பிளானிங் தேவை. ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டும் போதே அதை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து அவசர அவசரமாக தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஒரு சீக்கிரமாக ஹீலிங்க்கு என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா மேற்கொண்டு எந்த டிஷ்யூவும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணிவிடுவோம். அது ஒன்ஸ் ஹீலிங் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய விதங்கள் இருக்குது. மற்ற இடத்துலையும் ஸ்கின் எடுத்து வைக்கிறது, கிராஃப்ட் வைக்கிறது, இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. இப்போது ஒன்று அது வந்து இட் ஹஸ் டு கெட் அட்வான்ஸ்ட். அதில் ஒன்று ஒன்று ஆர்டிஃபிஷியல்

0: மெட்டீரியல்ஸ் பெருசாக வரல. இப்போ வந்து ரிசர்ச் நடக்குது, நம்ம இந்தியாவில் நடக்குது, ஜப்பானில் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடந்துன்னு இருக்கு இப்போ. ஸோ கூடிய சீக்கிரம் அதில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்துன்னா வி கேன் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ், அதை நோக்கி தான் போயின்னு இருக்கு இப்போ. ஒன்றும் இல்லை, அந்த தீ காயமாச்சுன்னா உங்களுக்கு ஸ்கின் வேணும், ஸ்கின் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் பெருசாக வரல. நிறைய பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நான் பார்த்துருக்கேன், ரிசல்ட்ஸ் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது அதை நோக்கி போட்டிருக்கு, பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டில் மேனுவல். ஒன்றும் அந்த சர்ஜனோட ஸ்கில் அதெல்லாம் டிபெண்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணி அப்புறம் எடுத்துன்னு போகிற மாதிரி விஷயம் ஒன்றும் வரலை திரும்பி மாதிரி. ஆனால் கூடிய சீக்கிரம் ஸ்கின்னுக்கு வரும். இப்போ நம்ம பர்சன்டேஜ் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஃபேஸை திருப்பி கொடுத்துட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாருன்றது நம்ம சக்ஸஸாக எடுத்துக்க முடியாது. யூஸ்வலாக அது வந்து அது ஒரு ஃபேஸை வச்சு அந்த எலும்பு முகத்துக்குள்ளே இருந்துருச்சுனாலே அது சக்ஸஸ்ன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிவிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சக்ஸஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. ஓகே, பேஷண்ட் திருப்பியும் நார்மல் லைஃப்க்கு வெளில வரணும். இப்போ ஃபேஷியல் கரெக்ஷன்னாலே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன வேணும், வெளில போனால் சிரிக்கணும், நாலு பேரோட பேசணும், சாப்பிடணும், இது மூணு விஷயம்தான் மெயின். ஓகே, இந்த மூணு விஷயமும் பண்ணாமல் வெறும்னே ரீகன்ஸ்ட்ரக்ட் மட்டும் பண்ணுறன்றது வந்து அதை நான் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம சக்ஸஸ்ன்னு வரும்போது எப்படின்னா அந்த எலும்பு அதை எடுக்கணும், அதுக்கப்புறம் எலும்பில் வந்து நம்ம பல்லு ஃபிக்ஸ் பண்ணணும், இம்ப்ளான்ட் சொல்லுவோம், டென்டல் இம்ப்ளான்ஸ், அந்த பல்லு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பல்லு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பல்ல யூஸ் பண்ணி அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும், தென் ஒன்லி இட்ஸ் அ சக்ஸஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த எலும்பு நல்லா எடுத்துருச்சுனாலே மற்ற ரெண்டு ஸ்டெப்பு தானாகவே நடந்துருக்கும், ப்ராப்ளம் இருக்காது. நம்ம இம்ப்ளான்ட் போட்டு சாப்பிட வச்சிடலாம் பேஷண்ட், பட் அந்த இம்ப்ளான்ட்டே கரைஞ்சி போகிறது, அந்த எலும்பு கரைஞ்சி போகிறது அப்படின்னு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆகும், திருப்பி ரீசர்ஜரி போகும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரீசர்ஜரிஸ் தான் நிறைய இந்த 3D பிரிண்டட் இம்ப்ளான்ஸுக்கு போகிறோம், இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ஸ். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி எலும்பு எடுத்து வச்சாச்சு, அது கரைஞ்சி போச்சு. ஸோ இப்போ திருப்பி ஒன்று ஒரு எலும்பு எடுத்தால் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பேஷண்ட்டுக்கு வந்து எலும்பு எடுக்காமல் இது போகிறோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு 400-500 பேஷண்ட்ஸ்குள்ளே பண்ணியிருப்போம். அண்ட் இந்த பேஷண்ட்ஸில் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது ஒரு 2-3 பேருக்கு தான் இருந்தது. ஓகே, மற்றவங்க எல்லாருமே வந்து பல்லும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பேஷண்ட் சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு, இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம். ஓகே, எல்லா சர்ஜன்ஸோடையும் வி ஆர் ஒர்க்கிங் அண்ட் இட் இஸ் கிவிங் பிரிட்டி குட் ரிசல்ட்ஸ்.
1: இதுவரை முகமாற்று அறுவை சிகிச்சையில் தீக்காயம் போன்ற காயங்களுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்வது இன்று ஒரு தகவல்.
4: ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினச்சதை தான் சொல்லுவான், செய்வான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த 2 பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்லை, மற்றவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துறக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்து

0: புதுசாக வந்து சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோடய சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டுருக்குறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது வந்து அவனை அவங்கிட்டே இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சிருது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிருது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களையெல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஒலித்த அந்த பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக பென்னிதயாள் பாடிய பாடல் இனி விளம்பரம்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:40. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுவது உங்கள் கவனத்திற்கு.
2: உங்கள் கவனத்திற்கு வேர்ல்ட் ட்ரௌனிங் ப்ரவென்ஷன் டே எனப்படும் பன்னாட்டு நீரில் மூழ்கும் தடுப்பு நாள் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
3: உலக நீர் மூழ்கு தடுப்பு தினம் ஆண்டுதோறும் July 25 அன்று அனுசரிக்கப்படுகின்றது. நீரில் மூழ்கி உயிரிழப்போர்களின் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களையும் அதனால் சமூகத்தில் ஏற்படும் ஆழமான தாக்கத்தை முன்னிலைப்படுத்தவும் அவற்றை தடுத்து உயிர்காக்கும் தீர்வுகளை வழங்கும் ஒரு வாய்ப்பாக இந்த உலகளாவிய நிகழ்வு அமைகிறது. மனிதர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பதை தடுக்க உலகளாவிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. மக்கள் நீரில் மூழ்கி உயிர் விடுவதை பெருமளவில் தடுக்க முடியும் என்றாலும் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் நீரில் மூழ்கி உயிரிழக்கிறார்கள் என்றும் அவ்வகையான உயிரிழப்புகள் பொது சுகாதாரத்துக்கான ஒரு பெரிய சவாலாக இருந்து வருகின்றன.

0: என்றும் உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. சிறார்களின் உயிரிழப்பில் முதல் 10 காரணிகளில் ஒன்றாக நீரில் மூழ்குதல் அமைந்துள்ளது. நீர்நிலைகளை சுற்றி தடுப்பு சுவர் அமைப்பது, பிள்ளைகளுக்கு அடிப்படையான நீச்சல் சொல்லிக் கொடுப்பது போன்றவற்றின் மூலம் இந்த உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என உலக சுகாதார நிறுவனம் வாதிடுகிறது. நீரில் மூழ்குவதனால் ஏற்படும் 90% அதிகமான விபத்துக்கள் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் மட்டுமே நிகழ்கின்றது. நீரில் மூழ்குவதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு முறைகள் இந்த நாடுகளில் தெளிவாக இல்லை என்பதே உலக சுகாதார நிறுவனத்தின் கருத்தாக முன்வைக்கப்படுகின்றது. ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் குவாரிகள் போன்ற உள்நாட்டு திறந்த நீர்நிலைகள் 58% இறப்புகளுக்கான காரணமாக அமைந்துவிடுகின்றன. இதில் 43% பேருக்கு தண்ணீருக்குள் நுழைய விருப்பமில்லை என்றாலும் நடைப்பயிற்சி, எதிர்பாராத சறுக்கல்கள், பயணங்கள் மற்றும் அலைகளால் அடித்து செல்லப்படுவது போன்ற காரணங்களால் பெரும்பாலான விபத்துக்கள் நடைபெறுகின்றன. நீர் அணுகலை கட்டுப்படுத்தும் தடைகளை நிறுவுதல், வெள்ள அபாய மேலாண்மையை மேம்படுத்துதல், நீச்சல், நீர் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான மீட்பு திறன்களை கற்பித்தல், பாதுகாப்பான படகு, கப்பல் மற்றும் படகு விதிமுறைகளை அமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல் மனிதர்கள் நீரால் மூழ்கி இறப்பதை தடுக்கும் முக்கிய வழிகளாக கருதப்படுகின்றது. விதிமுறைகளை பின்பற்றுவோம், விலை மதிப்பில்லா உயிர்களை காப்போம்.
1: இதுவரை வேர்ல்ட் ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே எனப்படும் பன்னாட்டு நீரில் மூழ்கும் தடுப்பு நாள் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.
2: ஒலிக்கவிருப்பது ஜெய்பீம் திரைப்படத்திற்காக வைக்கோம் விஜயலட்சுமி பாடியிருக்கும் பாடல்.

0: போடாம நீ படுத்து தூங்கு பாப்பா, அத்தை கிட்ட பார்த்தாங்கன்னா அப்புறம் உன்ன கேப்பா.
1: நேரம் 7:55 மேடம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எல்லார் வீட்டிலும் மண்ணடுப்பு தான், பொன்னடுப்பு இல்லைம்பாங்க. அதுபோல வாழ்க்கை என்பது சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்தது தான். ஒருவருடைய துயரங்களை மென்மையாக்குவதற்கு உண்மையான வழி அவருக்கு ஆறுதல் அளிப்பதுதான் என்கிறார் மாண்டெயின் என்ற அறிஞர். பலருக்கும் வரக்கூடிய உடல்நல கோளாறுகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மன அழுத்தம்தான்கிறாங்க. அன்றாட வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் மன அழுத்தத்தால் ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் அதுவே அதிகமாகும்போது தலைவலி முதல் இதய நோய் வரை வர காரணமாகுது. வேலை நேரம், அதாவது நமது அன்றாட அலுவல் பணிகளை செய்யும் நேரத்தில் வரும் மன அழுத்தம் வாழ்நாள் ஆயுளையே குறைச்சிடுதுன்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
3: வீரமணி ஐயா,
4: ஆழ்ந்த தூக்கம் மன அழுத்தம் ஏற்படுவதை தடுக்கும். அன்றாட வாழ்வில் நேர்மறையான சிந்தனைக்கு திரும்ப 7-8 மணி நேர தூக்கம் தேவை. நம்பிக்கையோடு இருக்கணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம் மனதில் உள்ள நம்பிக்கையற்ற எண்ணங்களும் மன அழுத்தம் ஏற்பட காரணம். இதை அன்றாடம் செய்யும் உடற்பயிற்சிகள் மூலம் தடுக்கலாம் என்கின்றனர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக

0: பயிற்சியாளர்கள். காலை நேரத்தில் தினமும் ஒரு அரை மணி நேரம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி நாள் முழுக்க நம்மளை உற்சாகமாக வைத்திருக்கும். மூளை தடுமாற்றம் ஏற்படாமல் மன அழுத்தத்தை தவிர்க்கும். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவற்றை நமக்கு நெருக்கமானவர்கள்ட்ட வெளி கொட்டிடணும். வென்டிலேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம் மூளையில் சுரக்கும் செரட்டோனின் அளவை பொறுத்தே நமது எண்ணம் செயல்பாடு இருக்கும். தினசரி நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் செரட்டோனின் அளவை நிர்ணயிக்கின்றன. வைட்டமின் பி உள்ள சிறுதானிய உணவு மற்றும் பயறு வகைகளில் இதை அதிகரிக்கும் ஆற்றல் உள்ளது. பாதாம் பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பு, கீரை வகைகள், ஒமேகா 3 உள்ள உணவு வகைகள் நரம்புகளையும் மூளையையும் சுறுசுறுப்பாக வைத்து மன அழுத்தம் வராமல் தடுக்கும். எப்போவாவது மன அழுத்தம் அதிகரிச்சதுன்னா பிடித்தமான இசையை கேட்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யணும். ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்ய முற்பட்டால் எந்த வேலையையும் திறம்பட செய்ய முடியாது. வேலை நேரத்தில் ஏற்படக்கூடிய டென்ஷன் மூலம் படபடப்பு குறைய ஒரு நிமிடம் வரை ஆகும். அந்த ஒரு நிமிடத்தில் எதையும் செய்யாமல் மனதை நிதானமான நிலைக்கு கொண்டு வரணும்.
1: வீரமணி ஐயா,
0: ஒரு 5 நொடிகள் ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடணும். ஆழ் மூச்சு பயிற்சி செய்தால் டென்ஷன் குறையும். குறைந்து சாதாரண நிலைக்கு வந்த பிறகு வேலையை தொடரணும். செய்யும் வேலைக்கு இடையே 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறு இடைவெளி விடணும். 60 முதல் 70 நிமிடங்கள் மட்டுமே ஒரு வேலையை நம் மூளை தொடர்ந்து செய்யும். அதற்கு பிறகு சோர்ந்து விடும். ஃபெட்டிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதனால ஒரு மாற்றம், ஒரு ஓய்வு தேவை. இதுக்காகத்தான் எந்த வேலை செய்தாலும் திட்டமிடணும். குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும். தினசரி, வார, மாத வேலைகளை அட்டவணை போட்டு அதன்படி அதை செய்து முடிக்கணும். கணினியில் வேலை பார்ப்பவர்களை 30 நிமிடத்துக்கு ஒரு முறை மரம், பயிர், பச்சையை பார்க்க சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு நல்லதான். அதுபோலத்தான் இடையில இடையில ஒரு மாற்றம். அது நமது உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் தேவையானது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8 மணி. நேர்கள் கேட்கலாம் திரைகானம். மரினா திரைப்படத்திற்காக முகேஷ் பாடியுள்ளது.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: திரைகானத்தில் நிறைவாக வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ள பாடல்.
2: Yeah, all my Madrasi people, this is hardcore, all the way from Mumbai.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி

0: தேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:43 இருப்பதனுடைய நேர்களை நீங்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலியின் மதியில 820 கிலோஹெர்ட்ஸ் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைக்கானம். அடுத்து நாம் கேட்கலாம் மாமன் திரைப்படத்தில் ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடலை.

அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு. அதை பெற்றாலும் மகிழ்ச்சி, கொடுத்தாலும் மகிழ்ச்சியே. நேர்களே, உங்கள் அனைவரின் அன்பையும் பரிசாக பெற்றுக்கொண்டு இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. தஞ்சம் என்றாலே பாபநாசம் சிவன் இயற்றிய வண்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆபோகிராகம் ஆதிதாளம்.

சிவ சிவ சிவ என ராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் பந்துவராளி, ஆதிதாளம்

அடுத்து காமாட்சி பாஹிமாம், ஜெயசாமராஜ உடையார் இயற்றியது. சிவகம்பூஜி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:36. அரங்கிசையில் மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. அடுத்து ஜெகதீஸ்வரி, திருவாரூர் ராமசாமி பிள்ளை இயற்றியது. ராகம் மோகனம், ஆதித்தாளம்.

அரங்கிசையில் இதுவரை மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா.

நேரம் 10:25. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது முத்துச்சிதறல். முதல் பாடல் மச்சான பாத்தீங்களா படத்திற்காக கே ஜெயசுதாஸ் பி சுசீலா குரல்களில்.

0: கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் திறமடுத்த பாடல் அச்சாணி. படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், P சுசீலா குரல்கள்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு

0: வருவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-9-5-1-5-4-4-9.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30 தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5 தேதி.
2: நேரம் 10:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல். வழங்கிக் கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். ஒலிக்கும் அடுத்த பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற படம் இது எப்படி இருக்கு.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு

0: சாப்பிடலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் கே. ஜெயசுதாஸ், வாணி ஜெயராம்.

நேரம் 10:37 25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல். வழங்கி கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். அடுத்த பாடலை பாடியிருப்பவர் ஜென்சி. பாடல் இடம்பெற்ற படம் முள்ளும் மலரும்.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிப்பது அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, சதன்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கலாம் இளைய பாரதம் நிகழ்ச்சி.
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்வியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி.
2: சென்ற வாரம் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்த சுற்றுக்கு போலாமா? இதுவும் ஒரு விரிவாக்க சுற்று தான். நல்லா கேளுங்க. என்ஐசி டிஐடி, இதனுடைய விரிவு என்ன? என்ஐசி டிஐடி ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஎன்இ
3: சார்.
2: சொல்லுங்க.
3: நேஷனல் இன்ஸ்டிடியூட்
2: சொல்லுங்க. டெவலப்மெண்ட்
3: இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரஸ்ட்.
2: அந்த சி என்ன? ஐக்கும் சி என்ன?
3: நேஷனல் இன்ஸ்டிடியூட்.
2: இன்ஸ்டிடியூட் தவறு. சி என்ன?
3: நேஷனல் சென்டர்.
2: இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. பிஎன்இ
4: நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரஸ்ட்.
2: சூப்பர் சூப்பர். ஓகே ஃபைன். சோ பிஎன்இனர் 5 ஊக்கமதிப்பெண் பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. ரொம்ப சிம்பிள்மா. ஆயுஷ் இதன் விரிவு என்ன? ஆயுஷ் ஒன்னு சொல்லுங்க.
4: ஏ ஆயுர்வேதா, ஒய் யோகா,
2: அப்புறம் யூ
4: யூ உனானி,
2: அப்புறம் எஸ்
4: எஸ் சித்தா,
2: அப்புறம்
4: ஹெச் ஹோமியோபதி.
2: அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த சி அணிக்கு என்சிஎல்டி இதனுடைய விரிவு என்ன?
5: நேஷனல் கம்பெனி லா
2: ட்ரிபியூனல்.
5: ட்ரிபியூனல்
2: சூப்பர். சி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று, சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய புள்ளியியல் தினமாக எந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே சொல்லுங்கப்பா.
5: ஜூன் 29.
2: ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதாரம் மிக அதிகமான அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ நிறைய டேட்டாஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நமக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேன்றதை ஒரு இதாக கொண்டாடுறாங்க. ஏன்னா அது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே ஜூன் மாதம் 29 ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாள் புகழ்பெற்ற இந்திய புள்ளியியல் நிபுணர் பேராசிரியர் பிரசாந்த் சந்திர மகலானோபிஸ் அவர்களின் பிறந்த நாளை குறிக்கிறது. அவர் நாட்டின் பொருளாதார திட்டமிடல் மற்றும் புள்ளியியல் மேம்பாட்டுக்கு பெரும் பங்கு ஆற்றியிருக்கின்றார். மிகச்சரியானபடி ஏ அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ஒவ்வொரு மாதத்தின் சில்லறை பணவீக்கம் அதாவது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், நாட்டின் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஜிடிபி, ஐஐபி எனப்படும் தொழில் வளர்ச்சி விகிதம், இந்த மாதிரி நிறைய வருது இல்லையா, போன்றவர்களின் ஏற்ற மற்றும் இறக்கங்களை சதவீதத்தில் தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இந்த சதவீதங்கள் அனைத்தும் எந்த மாதத்தின் ஒப்பீடுகளோடு கணக்கிடப்படுகிறது?
6: முந்திய மாதத்தின் அதே மாதம்.
2: முந்திய
6: மாதம்,
2: இதெல்லாம் தப்பு. முந்திய மாதமே கிடையாது. முந்திய மாதம்னா தனியாக போடுவான் இவங்க. ஜென்ரலாக இப்போ ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் இந்த மாதம் இவ்வளோ உயர்ந்திருக்குன்னா அதனுடைய மீனிங் என்ன, எந்த மாதத்தோடு அதை கம்பேர் பண்ணுவாங்க? நான் கூட சொன்னேன் இந்த நிகழ்ச்சியிலே முன்னாடி சொன்னேன். நீங்கள் சொல்லுங்கள் சி அணியர்.
5: பேசியர்.
2: பேசியர் இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் ஏ அணி.
5: முந்தைய காலாண்டு.
2: இல்லை இல்லை, பார்த்தீங்களா, இது வந்து எல்லா டேட்டாவும் வருது. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வருது, டபிள்யூபி வருது, ஐஏபி வருது, கோர் இன்ஃப்ளேஷன் வருது, ஜிடிபி வருது. ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் எந்த இதோட கம்பேர் பண்ணி இந்த பர்சன்டேஜ் வெளியிடப்படுது? ப்ரீவியஸ்ல எந்த மாதம்?
6: ப்ரீவியஸ் இயர்ல அதே மந்த்ல பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி அவங்க வெளியிடுவாங்க.
2: இயர் ஆன்

0: ஆன் இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மே மாதம்னா இந்த மே மாதம் போன வருஷத்துடைய மே மாதத்தோடு கம்பேர் பண்ணி தான் இந்த சதவீதங்கள் ரிலீஸ் செய்யப்படுகின்றன. அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? முந்தைய ஆண்டின் அதே மாதத்தின் அளவீடுகளோடு ஒப்பிட்டு சதவீதங்கள் அறியப்பட்டு வருகின்றன. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். உங்கள் முறையிலே நீங்கள் சொல்லியிருக்கிறதுனால 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்போ அடுத்த கேள்வி, சி அணியினருக்கு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எனப்படும் தொழில்துறை உற்பத்தி குறியீட்டின் 3 முக்கிய பிரிவுகள் மேனுஃபேக்சரிங் எனப்படும் உற்பத்தி, மைனிங் எனப்படும் சுரங்கத் தொழில் மற்றும் மின்சாரம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில் இந்த மேனுஃபேக்சரிங் எனப்படும் உற்பத்தியின் மொத்தம் எத்தனை பொருட்கள் குறியீட்டு எண் தயாரிக்க எடுத்துக்கொள்ளப்படுகிறது? ஹவு மெனி ஐட்டம்ஸ் ஆர் டேக்கன் ஃபார் கால்குலேட்டிங் மேனுஃபேக்சரிங், எத்தனை ஐட்டங்கள், மொத்தம் எத்தனை ஐட்டங்கள் எடுத்துக்கிறாங்க சொல்லுங்க. பெறுகின்றார்கள். சரியா, இப்ப அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இதுவும் ஒரு பொது சுற்று தான், ரொம்ப சிம்பிளானது பட் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. எந்தெந்த வகைப்பட்ட வங்கிகளில் ஜன்தன் கணக்குகளை துவக்கிக் கொள்ளலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த வங்கிகளில் ஜன்தன் கணக்குகளை துவக்கிக் கொள்ளலாம்?
1: சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸ்,
0: PSU பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அப்புறம்
1: பிரைவேட் பேங்க்ஸ்,
0: பிரைவேட் பேங்க்ஸ், அப்புறம்
1: ரீஜனல் ரூரல் பேங்க்,
0: ரீஜனல் ரூரல் பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அடுத்தது முக்கியமானதை ஒன்று சொல்லிட்டீங்க, மறந்துட்டீங்களே. சரி, பி அணியினர் ஒன்னே ஒன்று சொல்லணும். சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் பேங்க் சொல்லிட்டாங்க, பிரைவேட் பேங்க் சொல்லிட்டாங்க, ரீஜனல் ரூரல் பேங்க் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒன்னே ஒன்று இருக்குது. எந்த செக்டர் பேங்க்? சரி,
1: பிரைவேட் செக்டர்.
0: இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சி அணியினர்.
1: ஸ்டேட்ஸ்
0: அண்டு இல்லை இல்லை,
1: ஸ்டேட் அண்ட் பப்ளிக்
0: இல்லை இல்லை இல்லை, நீங்களே முயற்சி பண்றீங்களா? ஏ அணியினர்
1: ஸ்பான்சர்ட் பேங்க்ஸ்
0: இல்ல இல்ல. ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண் கொடுக்கறேன். இன்னும் ஒரே ஒரு பேங்க் என்ன, முக்கியமான பேங்க், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள், கோஆபரேட்டிவ் பேங்க் விட்டுட்டீங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வங்கிகள்லாம் நீங்க பிரதான மந்திரியுடைய ஜன்தன் கணக்குகளை துவக்கிக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகிறது. இந்தியாவின் அயல்நாட்டு வர்த்தகத்தில் கப்பல் போக்குவரத்தின் மூலம் எவ்வளவு சதவீதம் நடக்கிறது? பை வேல்யூ, பை வேல்யூ
1: 70%.
0: ரொம்ப சரியான விடை. பண மதிப்பில் 70% பொருட்கள் கப்பல் வர்த்தகத்தின் மூலம் நடக்கிறது. பை வால்யூம் பார்த்தீங்கன்னா 95%, ஏன்னா அதுதான் நிறைய உங்களுக்கு வால்யூம் இது பிடிக்கும். ஸோ 95% வந்து பை வால்யூம் வந்து கப்பல் போக்குவரத்து மூலமாக நடைபெறுகிறது. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு, ரொம்ப சிம்பிள் ஆனால் முக்கியமானது. சென்னை மற்றும் அதன் அருகே மொத்தம் எத்தனை துறைமுகங்கள் உள்ளன?
1: 3.
0: என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சென்னை போர்ட்,
0: அப்புறம்
1: காமராஜ் போர்ட்,
0: காமராஜ், அப்புறம் நீங்க பண்ணுங்க ஏ அணியினர், அந்த ஒன்று விட்டு போனதை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: காட்டுப்பள்ளி,
0: காட்டுப்பள்ளி துறைமுகம். ஸோ வந்து சி அணியினர் மற்றும் ஏ அணியினர் தலா 5 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சென்னை துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகம், 800 காமராஜர் துறைமுகம் நீங்கள் சொல்லிட்டீங்க, காமராஜ் துறைமுகம், அப்புறம் காட்டுப்பள்ளி துறைமுகம். காட்டுப்பள்ளி துறைமுகமும் சென்னைக்கு அருகில் தான் இருக்கிறது. காட்டுப்பள்ளி துறைமுகத்திலே தான் கப்பல் கட்டும் தொழிலும் நடந்து வருகிறது, சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? ரொம்ப சிம்பிளான ஒரு சுற்று, பொது சுற்று தான் இதுவும். இந்தியாவின் தளவாட செலவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக 2023-24 படி இந்தியன் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி, அதாவது டோட்டலாக நம்ம லாஜிஸ்டிக்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். லாஜிஸ்டிக்ஸ்னால் மெயினாக பொருட்களுடைய மூவ்மெண்ட்டு தான், இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது, எல்லாம் பொருட்கள்லையே லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணுறோம்?
1: 7.97%
0: டோட்டலாக லாஜிஸ்டிக்ஸ்க்கு, ஏன்னா நிறைய ரயில் மூலியமாக போகுது, ஈவன் உள்நாட்டு நீர் வழியை மற்றும் கப்பல் துறைமுகத்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சரக்குகள் மூவ்மெண்ட்டுக்கு, லாரியில் போகுது, ட்ரெயினில் போகுது. ஸோ எல்லாம் சேர்த்து டோட்டல் காஸ்ட்டுக்கு மாத்திரம் லாஜிஸ்டிக்ஸ்க்கு மாத்திரம் 7.97% ஜிடிபியில் பண்ணுறோம். அதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் மத்திய அரசாங்கம் எப்படி இந்த சதவீதத்தை இன்னும் குறைக்கலாம் அப்படின்றதுக்காக பல்வேறு தரப்பட்ட முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஏ அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள், நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு, இந்தியா 2047 எத்தனை பிரயாணிகள் விமான நிலையங்களை அமைக்க இலக்கு கொண்டுள்ளது?

0: 400
1: 400 மிகச்சரியான விடை. தற்பொழுது ஏறக்குறைய 163 விமான நிலையங்கள் உள்ளன, பிரயாணிகள் விமான நிலையங்கள். அதை வந்து 400 உயர்த்தத்துக்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து கொண்டு வருகிறது. பி அணியினரும் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள், வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளன? ஹவு மெனி அப்ராக்சிமேட் ஜிசிசி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் ஆர் இன் இந்தியா? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல, துல்லியமான சொல்லணும் தேவையில்லை.
2: 2100 அபோஸ்.
1: 2100 ஓகே. ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த வருஷத்தில் 2100 வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த இது ஆஸ் ஆஃப் நவ் வந்து 1900-2000 அந்த ரேஞ்சில், சரிங்களா? சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். ஏன்னா தோராயமாக தான் நான் கேட்டேன், ஓரளவுக்கு ஓகே. இப்போ அடுத்த சுற்று நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எவ்வளோ மார்க்குகள் வாங்கிட்டேன்னு பார்த்துடலாம்.
0: 12 ரவுண்ட்ஸோட முடிவில் ஏ டீம் 90 பாயிண்ட்ஸ், பி டீம் 110 பாயிண்ட்ஸ், சி டீம் 110 பாயிண்ட்ஸ்.
1: இதுவரை 12 சுற்றுகள் முடிந்திருக்கின்றன. சி அணியினர் மற்றும் பி அணியினர் தலா 110 மதிப்பெண்களோடு முதலிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகாமையில் 90 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். இன்னும் 4 சுற்று இருக்கிறது, வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த சுற்று பங்கு வர்த்தகம் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் முதன்மை வகை ஆரம்ப பொது பங்குகள் எவை எவை? அதாவது வாட் ஆர் த 2 பிரைமரி types of initial public offers IPOs in India based on the size of the company. Size of the company பொறுத்து basic types of IPOs சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள்.
2: மெயின் போர்ட்,
1: அப்புறம்
2: எஸ்எம்இ.
1: அவ்வளோதான், மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ தான். எஸ்எம்இ ஐபிஓஸ். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். மெயின் போர்டு ஐபிஓ ஃபார் லார்ஜ் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் அண்ட் எஸ்எம்இஸ் ஆர் ஃபார் டெய்லர்ட் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வித் லோயர் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு, நல்லா கேளுங்க. இந்தியாவில் ஒரு மெயின் போர்டு ஐபிஓவில் ஒரு ஆங்கர் இன்வெஸ்டர் குறைந்தபட்சம் எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும்? அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர் மஸ்ட் இன்வெஸ்ட் அ மினிமம் ஆஃப் ஹவு மச் மணி இன் க்ரோர்ஸ் இன் அ மெயின் போர்டு ஐபிஓ?
2: 10 crores.
1: 10 crores இஸ் த ரைட் ஆன்சர். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள், வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. சில்லறை தனிநபர் முதலீட்டாளர் ஒரு மெயின் போர்டு ஐபிஓவில் அதிகபட்சம் எவ்வளவு ரூபாய்கள் முதலீடு செய்யலாம்? ஹவு மச் மேக்ஸிமம் ஏ ரீட்டைல் இன்வெஸ்டர் கேன் இன்வெஸ்ட் இன் மெயின் போர்டு ஐபிஓ?
2: 2 lakh.
1: 2 lakhs மிக மிக சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இதுவும் ஒரு பொது சுற்று தான். நல்லா கேளுங்க, ஒரு வங்கி பேஸ் பண்ணி ஒரு கேள்வி. ஒரு வங்கியின் மொத்த வணிகம் எவ்வாறு அடிப்படையாக அளவிடப்படுகிறது? டோட்டல் பிஸ்னஸ் ஆஃப் அ பேங்க் இஸ் பிரைமர்லி மெஷர்ட் பை வாட் இஸ் த டோட்டல் பிஸ்னஸ் ஆஃப் அ பேங்க் அப்படின்னு சொல்லும்போது பிரைமரி மெஷர்மெண்ட் எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏ அணியினர், பி அணியினர். வாய்ப்பு பி அணியினருக்கு செல்கிறது. சரி, நீங்கள் சி அணியினர்.
2: டோட்டல் டெபாசிட் ப்ளஸ் டோட்டல் லோன்ஸ் ஆர் அட்வான்ஸ்.
1: அவ்வளோதான், சிம்பிளுங்க. ஒரு பேங்க்குடைய பிரைமரி டோட்டல் பிஸ்னஸ்ன்னு சொல்லும்பொழுது யூ ஹேவ் டு ஆட் போத் தி டெபாசிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த லோன்ஸ் கிவன், சரிங்களா? ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். ஒரு வங்கியின் மொத்த வைப்பு தொகைகள் மற்றும் மொத்தமாக வழங்கிய கடன்கள் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையே ஒரு வங்கியின் மொத்த வணிகமாகும். டோட்டல் டெபாசிட்ஸ் அண்ட் டோட்டல் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், சரியா? இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. இந்தியாவின் ஒட்டுமொத்த காப்பீடு பரவல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் எத்தனை சதவீதமாக உள்ளது? இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் இந்தியா ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஃபார் 2024-25 வச்சுப்போமே.
0: 3.7%.
1: ரொம்ப அழகு. 3.7 to 4.2 கூட சொல்லலாம். 3.7% கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். மொத்த காப்பீடு கட்டணங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் வகுக்கும் பொழுது இந்த சதவீதம் கிடைக்கிறது, சரிங்களா? இந்த டோட்டலாக ப்ரீமியம் வருதுல அது ஜிடிபி ஆல் டிவைட் பண்ணும்போது யூ கெட் திஸ் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் ஃபார் அ கண்ட்ரி. 3.7% தான் இருக்கும் நம்ம. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு, கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான். பாருங்க, வரவு செலவு சமநிலை எனப்படும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை மத்திய ரிசர்வ் வங்கி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வெளியிடுகிறது?

0: பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டேட்டா இஸ் ரிலீஸ்டு பை ஆர்பி அட் வாட் இன்டர்வல்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: Quarterly basis.
0: மிகச்சரியான விடை. 90 நாட்களுக்கு ஒரு முறை ஆன் குவார்டர்லி பேசிஸில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டேட்டாஸ். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு முக்கிய சுற்று. விவசாயம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை இல்லையா. விவசாயம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம விவசாயத்தை பற்றி ஒரு சுற்று பார்க்கலாம். கிராமப்புறத்தில் வாழும் ஏழை குழந்தைகள் தங்கி பயிலும் பள்ளிகளுக்கு என்ன பெயர் சொல்லுங்க? அந்த ஸ்கூலுக்கு என்ன பேரு?
1: நவோதயா.
0: ஆ சொல்லுங்க.
1: நவோதயா வித்யாஸ்ரம்.
0: நவோதயா. நீங்க சொல்லுங்க கிளியரா. பி அணியினர்
2: நவோதயா வித்யாலயா பள்ளி.
0: அவ்வளவுதான், நவோதயா வித்யாலயா பள்ளிகள். எனவே ஏக்கு 5 மதிப்பெண், பிக்கும் 5 மதிப்பெண்கள். நவோதயா வித்யாலய பள்ளிகள். இப்பள்ளிகள் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு அளிக்கப்படுகிறது. இது நவோதயா வித்யாலயா சமிதி என்ற அமைப்பினால் நிர்வகிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 650 மேற்பட்ட பள்ளிகள் நாடு முழுவதும் இயங்குகின்றன. இப்பொழுது பிடிமுடைய கேள்வி. நடப்பு நிதியாண்டின் விவசாய உற்பத்தி எவ்வளவு மில்லியன் டன்களாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? இந்த நடப்பு நிதியாண்டில் டோட்டல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட் எவ்வளவு மில்லியன் டன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 376.56 மில்லியன் டன்ஸ். சரிங்களா, அதுதான் இந்த வருஷத்துடைய இந்த நடப்பு நிதியாண்டினுடைய இலக்கு. ஸோ பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 2025-26 இலக்கு 362.96 மில்லியன் டன்களாக இருந்தது. அதை வந்து அவங்க எக்ஸீடும் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தகவல்கள் வரும்பொழுது தெரியும். சரிங்களா, அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் எனப்படும் தேசிய இயற்கை மற்றும் இயற்கை வேளாண்மை மையத்தின் தலைமையகம் எங்குள்ளது?
1: காசியாபாத்.
0: எந்த ஸ்டேட்டு காசியாபாத்?
1: யூபியில்.
0: காசியாபாத் உத்தரப்பிரதேசத்தில் டெல்லிக்கு அருகாமையில் உள்ளது. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்போ அடுத்த சுற்று வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இது வந்து ஒரு மருத்துவம் மற்றும் உடல்நலம் பற்றிய ஒரு சுற்று. புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை உருவாக்குதல், நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் தரத்தை உயர்த்துதல், தரமான மருத்துவ படிப்பினை மக்களுக்கு அளித்தல் போன்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் பிரதம மந்திரியின் நலத்திட்டத்தின் பெயர் என்ன? அது எக்ஸ்பான்ஷன் சொல்லனா கூட அப்ரிவேட்டடாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் கஷ்டம், அப்ரிவேட்டடாக சொன்னீங்கன்னா ஓகே, பாப்புலர் ரொம்ப.
1: PMSSY.
0: அவ்வளோதான், PMSSY தான் அதனுடைய சுருக்கம். அது ரொம்ப மிக புகழ்பெற்ற ஒரு ஸ்கீம். அது அதனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷ யோஜனா. சரிங்களா, இதுதான் இது. இது வந்து மத்திய அரசினுடைய ஒரு நேரடி திட்டமாகும். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நல்லா கேளுங்க. பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா இந்த திட்டம் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது? பி அணிக்கு.
3: டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மக்யூட்டிகல்ஸ் என்று அழைக்கப்படும் மத்திய அரசு பொதுமக்களுக்கு ஜென்ரிக் மெடிசன் குறைந்த விலையில் தருவதற்காக இந்த திட்டம் வழங்கப்பட்டுள்ளது.
0: சூப்பர். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசிட்டிகல்ஸ் என்று அழைக்கப்படும் மத்திய மருந்தக துறையினால் மக்களுக்கு பொதுவான மருந்துகள் அதாவது ஜெனரிக் மெடிசன் மக்களுக்கு மிக குறைந்த விலையில் கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இந்த கேந்திராக்கள் மூலியமாக இந்த விற்பனைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. சரிங்களா, அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. இது நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. மக்களுக்கு பொதுவான மருந்துகள் எனப்படும் ஜெனரிக் மெடிசன்ஸ் மலிவான விலைக்கு கிடைக்க நாடு முழுவதும் ஜனௌஷதி கேந்திராஸ் எனப்படும் மருந்தகங்கள் உள்ளதை பார்த்தோம். நாடு முழுவதும் மொத்தம் எத்தனை மருந்தகங்கள் பயன்பாட்டில் உள்ளன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி மருந்தகங்கள் நாடு முழுக்க எவ்வளோ இருக்கு?
1: 90,000+.
0: தவறு. நீங்கள் ஏ அணியின
1: 19,000+.
0: ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. 19,200 மருந்தகங்கள் செயல்படுகின்றன. இவை பொதுவான மருந்துகளையும் அறுவை சிகிச்சை பொருட்களையும் மக்களுக்கு மிக மலிந்த விலையில் வழங்குகிறது.

0: சரிங்களா. தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் சுமார் 1400 மருந்தகங்கள் உள்ளன. இப்போ வந்து ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய முடிவை பார்க்கலாம். சரியா,
1: 16 ரவுண்ட்ஸோட முடிவில் ஏ டீம் 120 பாயிண்ட்ஸ், பி டீம் 155 பாயிண்ட்ஸ், சி டீம் 145 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பி டீம் 155 பாயிண்ட்ஸ், ஃபாலோடு பை சி டீம் 145 பாயிண்ட்ஸ்.
0: இப்பொழுது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய முடிவுகள். 155 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முதலிடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். ரொம்ப நெக் டு நெக்கதாக இருந்தீங்க பியும் சியும். சி வந்து 145 மதிப்பெண்களை பெற்று இரண்டாம் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். 120 மதிப்பெண்களை ஏ அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். பல நல்ல சுவையான தகவல்கள், குறிப்பாக பொருளாதாரம் பற்றிய தகவல்கள், கிராமப்புற வங்கிகள் பற்றிய தகவல்கள், பேமெண்ட் வங்கிகள், இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் இந்த தகவல்கள்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிகழ்ச்சியில் ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் எல்லாருமே பங்கு பெற்றீர்கள். ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்வியா, ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி.

வணக்கம், நான் ராகபவித்ரா. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் தலைப்பு பெண்களின் புதிய பயணம். ஒரு சமூகத்தின் வளர்ச்சியையும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் தீர்மானிப்பதில் பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. பெண்கள் குடும்பத்தின் மையமாக மட்டுமல்லாமல் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாகவும் விளங்குகின்றனர். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தோடு பெண்களின் வாழ்க்கையிலும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சமூகத்தில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பு போன்றவை மிகவும் குறைவாக இருந்தன. பல கட்டுப்பாடுகள், பல தடைகள் இருந்தன. ஆனால் இன்று பெண்கள் தங்களுடைய திறமையாலும் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் அந்த தடைகளை தாண்டி புதிய பாதைகளை உருவாக்கி வருகின்றனர். இன்று பெண்கள் வீட்டை பராமரிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றனர். ஒரு தாய், ஒரு மகள், ஒரு சகோதரி, ஒரு மனைவி என்ற பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் தங்களுடைய கனவுகளையும் சாதனைகளையும் நோக்கி முன்னேறி வருகின்றனர். கல்வி என்பது பெண்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சக்தியாகும். கல்வி பெற்ற ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றும் ஆற்றலை பெறுகிறார். இன்று பல பெண்கள் உயர்கல்வி பெற்று பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி வருகின்றனர். மருத்துவ துறையில் பெண்களின் பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. நோயாளிகளுக்கு சேவை செய்வதிலும் மக்களின் நலனை பாதுகாப்பதிலும் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். பகல் இரவு பாராமல் தங்களுடைய கடமையை அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றனர். அதேபோல் கல்வித்துறையில் பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. நல்ல ஆசிரியர்களாக இருந்து பல துறைகளில் எதிர்காலத்தை உருவாக்கும் பணியில் பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அறிவையும் ஒழுக்கத்தையும் மனித நேயத்தையும் மாணவர்களிடம் வளர்க்கும் பணியை அவர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பெண்கள் தங்களுடைய திறமையை நிரூபித்து வருகின்றனர். இன்று பெண்கள் ஆராய்ச்சியாளர்களாக, விஞ்ஞானிகளாக, பொறியாளர்களாக இருந்து புதிய கண்டுபிடிப்புகளை நாட்டின் வளர்ச்சியில் பங்களித்து வருகின்றனர். விளையாட்டுத் துறையில் பெண்களின் சாதனை உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று தங்களுடைய விடாமுயற்சியால் புதிய தலைமுறைக்கு முன்மாதிரியாக விளங்கி வருகின்றனர். அரசியல், நிர்வாகம், பாதுகாப்புத்துறை, காவல்துறை, நிதித்துறை, ஊடகம், வணிகம், விவசாயம், கலை, இலக்கியம் என எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பெண்களின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது. இன்றைய பெண்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக உருவெடுத்து வருகின்றனர். பல பெண்கள் தங்களுடைய சொந்த தொழில்களை ஆரம்பித்து மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகின்றனர். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக உள்ளது. கிராமப்புறங்களில்

வாழும் பெண்கள் இன்று பல்வேறு துறைகளில் முன்னேறி வருகின்றனர். சிறுதொழில், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கைவினைப் பொருட்கள் போன்றவற்றின் மூலம் குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். பெண்களின் சாதனைகளை பற்றி பேசும்போது அவர்களுடைய பொறுமை, மனவலிமை மற்றும் தன்னம்பிக்கை நாம் மறக்க முடியாத வாழ்க்கையில் பல சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறும் ஆற்றல் பெண்களிடம் உள்ளது. இருப்பினும் இன்னும் சில இடங்களில் பெண்கள் பல சவால்களை சந்தித்து வருகின்றனர். கல்வி வாய்ப்பின்மை, பாலின பாகுபாடு, பாதுகாப்பு குறித்த அச்சம், பொருளாதார சிக்கல்கள் போன்ற பல பிரச்சனைகளை காணப்படுகின்றன. இவற்றை மாற்றுவதற்கு குடும்பம், சமூகம், அரசு என அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியமாகிறது. பெண்களின் முன்னேற்றம் என்பது பெண்களுக்கான வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் வெற்றி. பெண்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்கப்படும் போது அந்த சமூகம் மேலும் வலிமை பெறுகிறது. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் தாய். குழந்தையின் குணநலன்கள், எண்ணங்கள், பழ

கால தலைமுறையின் வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய இளம் பெண்கள் பெரிய கனவுகளுடன் வளர்ந்து வருகின்றனர். விண்வெளி முதல் விளையாட்டு வரை, தொழில்நுட்பம் முதல் தொழில் முனைவோர் துறை வரை, பல்வேறு துறைகளில் தங்களுடைய முத்திரையை பதித்து வருகின்றனர். அவர்களின் கனவுகளுக்கு ஆதரவாக இருப்பது, அவர்களை ஊக்குவிப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் ஆண்களும் பெண்களும் இணைந்து செயல்பட வேண்டும். சமத்துவம் என்பது போட்டியல்ல, அது பரஸ்பர மரியாதையும் புரிதலும் ஒத்துழைப்பும் கொண்ட ஒரு வாழ்க்கை முறையாகும். இன்று நாம் பெண்களின் சாதனைகளை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகளையும் பாதுகாப்பான சூழலையும் மரியாதையையும் வழங்க வேண்டும். பெண்களின் கனவுகள் தடைபடாமல் அவர்கள் விரும்பும் துறைகளில் முன்னேறக்கூடிய சூழலை உருவாக்குவது நாம் அனைவரின் பொறுப்பாகும். பெண்களின் புதிய பயணம் என்பது சாதனைகளின் பயணம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் பயணம், தன்னம்பிக்கையின் பயணம், துணிச்சலின் பயணம், மாற்றத்தின் பயணம். அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பெண்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றமாக மாற வேண்டும். பெண்களின் வெற்றி சமூகத்தின் வெற்றியாக மாற வேண்டும். பெண்களின் கனவுகள் நாளை இந்தியாவின் வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைய வேண்டும். பெண்களை மதிப்போம், அவர்களின் கனவுகளை ஊக்குவிப்போம், அவர்களின் சாதனையை கொண்டாடுவோம். ஒரு சமத்துவமான முன்னேறிய சமுதாயத்தை உருவாக்குவோம். இன்று உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக பெண்கள் திகழ்கின்றனர். முன்பு சில துறைகளில் மட்டுமே பெண்களின் பங்களிப்பு காணப்பட்டாலும் இன்று எல்லா துறைகளிலும் அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது பெண்களின் வளர்ச்சியை மட்டுமல்ல சமுதாயத்தின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. ஒரு பெண்ணின் வெற்றிக்கு கல்வியும் திறமையும் முக்கியம் என்றாலும் அதைவிட முக்கியமானது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும். வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் அவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்கும் மன வலிமை பெண்களிடம் இருக்கிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு மிக பெரியது. பல பெண்கள் சிறுதொழில் மூலம் குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்துகின்றனர். சிலர் பெரிய நிறுவனங்களை வழிநடத்துகின்றனர். சிலர் விவசாயத்தில் ஈடுபட்டு நாட்டின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். அவர்களின் உழைப்பு நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. பெண்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல சமூகத்தின் நலனுக்காக பணியாற்றி வருகின்றனர். கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக சேவை போன்ற பல துறைகளில் பெண்களின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது. மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி பெண்களிடம் உள்ளது. இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவின் தூண்கள். அந்த குழந்தைகளை நல்ல பண்புகளுடன் வளர்ப்பதில் பெண்கள் பங்கு மிகவும் முக்கியமானது. அன்பு, ஒழுக்கம், பொறுப்பு, மனிதநேயம் போன்ற நல்ல பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் பெண்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். பெண்களின் முன்னேற்றம் என்பது பெண்களின் பொறுப்பு மட்டும் அல்ல, இளைஞர்கள் ஆகிய நாம் அனைவரும் பெண்களை மதிக்கும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். சமுதாயம் சமத்துவம், மரியாதை, பாதுகாப்பு ஆகியவை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும். இன்று பெண்கள் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று கல்வி. கல்வி என்பது ஒரு பட்டத்தை பெறுவதற்கான வழி மட்டும் அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் உதவும் ஒரு கருவியாகும். கல்வி பெற்ற பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் அமைத்து கொள்வதோடு சமூகத்தின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றுகின்றனர். இன்றைய டிஜிட்டல் உலகில் பெண்கள் தொழில்நுட்பத் துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு போன்ற பல துறைகளில் பெண்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது எதிர்காலத்தில் இன்னும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். நகரங்களில் மட்டும் அல்லாமல் கிராமப்புறங்களில் பெண்கள் சமூக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சிறு தொழில்கள், சுயத்தொழில் போன்றவற்றின் மூலம் குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர். அவர்களின் உழைப்பும் விடாமுயற்சியும் பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக உள்ளது. ஒரு நல்ல தலைவராக இருப்பதற்கு தைரியம், பொறுப்பு உணர்வு, பொறுமை மற்றும் மனிதநேயம் அவசியம். இந்த குணங்கள் பல பெண்களிடம் இயல்பாகவே காணப்படுகின்றன. அதனால்தான் இன்று பல பெண்கள் பல பொறுப்பான பதவிகளில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒரு பெண்ணின் கனவை நம்பி அவருக்கு ஆதரவாக நிற்க
குடும்பம், சமுதாயம்

இருந்தால் அவர்கள் சாதிக்கும் உயரத்திற்கு எல்லையே இல்லை. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக, குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக, பெற்றோரின் நலனுக்காக பெண்கள் பல தியாகங்களை செய்கிறார்கள். பல நேரங்களில் தங்களுடைய விருப்பங்களை விட மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த தியாக மனப்பான்மை குடும்பங்களின் ஒற்றுமையை அன்பையும் வலுப்படுத்துகிறது. இன்றைய தலைமுறையில் பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்துகின்றனர், தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்புகளை தேடுகின்றனர். இது ஒரு நல்ல மாற்றமாகும். பெண்களின் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது சமுதாயம் புதிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்கிறது. பெண்களின் முன்னேற்றம் என்பது ஒரு பாலினத்தின் வெற்றி அல்ல, அது மனித சமுதாயத்தின் வெற்றி. பெண்கள் முன்னேறும் போது குடும்பங்கள் முன்னேறுகின்றன. குடும்பங்கள் முன்னேறும் போது சமூகம் முன்னேறுகிறது. சமூகம் வளரும் போது நாடு முன்னேறுகிறது. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும், அவர்களுடைய திறமைகளை ஊக்குவிக்க வேண்டும், சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும், பாதுகாப்பான மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்க வேண்டும். இதுவே உண்மையான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பெண்களின் புதிய பயணம் என்பது இன்று தொடங்கிய பயணம் அல்ல. பல தலைமுறைகளாக பல சவால்களை எதிர்கொண்டு பல தடைகளை கடந்து வந்து ஒரு பயணம். அந்த பயணம் இன்னும் தொடர்கிறது. அந்த பயணம் வெற்றியின் பயணமாகும், நம்பிக்கையின் பயணமாகும், மாற்றத்தின் பயணமாக அமைய வேண்டும். பெண்களின் திறமையை அங்கீகரிப்போம், அவர்களின் கனவுகளுக்கு துணையாக இருப்போம், அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு வெற்றியையும் சமுதாயத்தின் வெற்றியாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.

நான் பூஜா, தேர்ட் இயர் பிகாம் ஜெனரல், குயின் மேரிஸ் கல்லூரியில் பயின்று வருகிறேன். உங்களோடு பேசுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் தலைப்பு ஸ்மால் சேவிங்ஸ் பிக் ஃபியூச்சர், அதாவது இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. இந்த தலைப்பை கேட்டவுடன் நமக்கு எல்லோருக்கும் ஒரு விஷயம்தான் நினைவுக்கு வரும். அது நம்முடைய அம்மா அப்பா. நாம சிறு வயதிலிருந்தே சேமித்து வை, இப்போ நீ சேமித்து வைத்தால்தான் பின்னாலே உனக்கு அது உதவும் அப்படின்னு அவர்கள் சொல்லாத நாள் இருக்காது. அந்த வார்த்தையின் அர்த்தம் நமக்கு அப்போது பெருசா புரியாது. ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மைன்னு நாமே உணர ஆரம்பிப்போம். இன்றைய உலகத்தில் நாம் அதிகம் பேச வேண்டிய விஷயம் சேமிப்பு. அந்த சேமிப்பு பணத்தை பற்றி மட்டுமல்ல, இது வாழ்க்கை முழுவதையும் வழிநடத்தும் ஒரு தத்துவம். நம்மளோட வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நபர் நல்ல சம்பளம் வாங்கியிருக்கலாம், அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேலை இல்லாமல் போகலாம், அப்போது அவருக்கு அந்த சேமிப்பு தான் முதன்மை துணையாக இருக்கும். அதே போல் ஒரு குடும்பத்தில் திடீர் மருத்துவ செலவு வந்தால் என்ன செய்வது? நாம் சேமித்து வைத்திருந்தால்தான் அந்த செலவை சமாளிக்க முடியும். இப்பெல்லாம் நம்ம ஊர்லேயே திடீர் மழை, வெள்ளப்பெருக்கு, சுனாமி, அப்புறம் கொரோனாலாம் வந்துச்சுல, அப்போது நம்மிடம் வேலை இல்லை, அப்போது எல்லாம் நமக்கு சேமித்து வச்ச அந்த பணம் தான் உதவிச்சு. சேமிப்பு நமக்கு எதிர்காலத்துக்கு தயார் செய்யும் திறனையும் தருகிறது. இப்போ நம்மின் சிலரை எடுத்துக்கொள்வோமே, ஒருத்தர் டெய்லி ஒரு காஃபி வாங்கி 30 ரூபா செலவு பண்ணுற ஒரு காஃபிக்கு ஈவினிங்கும் அதே காஃபியை குடிக்கிறாரு. அந்த சிறு தொகையை சேமித்து வச்சா அந்த இடத்துலையும் நம்ம சேமிக்கலாம். நம்முடைய இந்த மாணவ பருவம் தான் சேமிக்க நல்ல காலம் என்று சொல்கிறாங்க. அந்த சின்ன வயசுலேருந்தே அது வந்து சேமித்து பழகினா நமக்கு அப்போ பாக்கெட் மணிலாம் கொடுக்குறாங்கள, அதெல்லாம் திட்டமிட்டு பயன்படுத்தும் மாணவன் தான் பிறகு பெரிய சம்பளத்தையும் நன்கு கையாள முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைய உலகில் மனித வாழ்க்கை பல மாற்றங்களையும் வேகத்தையும் சந்தித்து வருகிறது. வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் அதே வேகத்தில் உயர்ந்து கொண்டு செல்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்றால் அவனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பழக்கம் சேமிப்பு. இன்றே சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்ற கருத்து ஒரு வாசகமாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு உண்மையாக இருக்க வேண்டும். இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு சேமிப்பும் நாளை நமக்கு பெரிய நிம்மதியை அளிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சேமிப்பு என்பது பணத்தை வங்கியில் வைத்து விடுவது அல்ல, செலவழிக்காமல் ஒதுக்கி வைப்பது மட்டுமல்ல, அது எதிர்காலத்தை முன்கூட்டியே சிந்தித்து எடுக்கும் ஒரு பொறுப்பான முடிவு. வாழ்க்கை எப்போதும் நாம் திட்டமிட்டபடி நடக்கும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. எதிர்பாராத நோய்கள், திடீர் விபத்துகள், வேலை இழப்பு, குடும்ப அவசரங்கள் போன்றவை எந்த நேரத்திலும் ஏற்படலாம். இத்தகைய தருணங்களில் மனதளவிலும் பொருளாதார அளவிலும் நம்மை நிலைநிறுத்துவது சேமிப்பே. சேமிப்பில்லாத வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாத வீட்டை போன்றது. பலர் எனக்கு வருமானமே குறைவு, நான் எப்படி சேமிப்பது என்று நினைக்கிறார்கள். ஆனால் சேமிப்பின் முக்கியத்துவம் பெரிய தொகையில் இல்லை, தொடர்ச்சியில்தான் உள்ளது. தினமும் சிறிது சிறிதாக சேமிக்கும் பழக்கம் காலப்போக்கில் பெரிய ஆதரவாக மாறுகிறது. இன்று தேவையில்லாத ஒரு செலவை தவிர்ப்பது நாளை தேவையான ஒரு வாய்ப்பை

உருவாக்குகிறது. ஒரு காஃபி, ஒரு தேவையற்ற பொருள், ஒரு உடனடி ஆசை, இவற்றை கட்டுப்படுத்தும் மனப்பாங்கே சேமிப்பின் முதல் படியாகும். சேமிப்பு மனிதனின் குணநலனையும் உருவாக்குகிறது. அது நமக்கு சுய கட்டுப்பாட்டை கற்றுத்தருகிறது. எதை வாங்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்ற தெளிவை வழங்குகிறது. ஆசைகளுக்கு அடிமையாவதை தவிர்த்து தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க செய்கிறது. இதன் மூலம் ஒழுக்கம், பொறுப்புணர்வு, பொறுமை போன்ற வாழ்க்கை தேவையான பண்புகள் இயல்பாக வளர்கின்றன. இளமையிலிருந்தே இந்த பழக்கம் உருவானால் வாழ்க்கையின் பின்னணி காலங்கள் உறுதியானதாக மாறும். சேமிப்பு இருந்தால் எதிர்காலம் பயமற்றதாக இருக்கும். அவசர நேரங்களில் பிறரிடம் உதவி கேட்க வேண்டிய நிலை வராமல் நிமிர்ந்து நிற்கும் தைரியத்தை அது அளிக்கும். பணச்சிக்கல்கள் பல மன அழுத்தங்களுக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் காரணமாகின்றன. ஆனால் சேமிப்பு அந்த மன அழுத்தங்களை குறைத்து வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படுத்துகிறது. பணம் எல்லாவற்றையும் தீர்க்காது என்றாலும் பணம் இல்லாததால் உருவாகும் பல பிரச்சனைகளை சேமிக்க தவிர்க்கும். ஒரு மனிதனின் கனவுகளுக்கு சேமிப்புக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. உயர்கல்வி பெற வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், தொழில் தொடங்க வேண்டும், குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், ஓய்வு காலங்களில் பிறரிடம் சார்ந்திருக்காமல் வாழ வேண்டும். இந்த அனைத்து கனவுகளுக்கும் அடித்தளம் சேமிப்பே. சேமிப்பு இல்லாமல் கனவுகள் ஆசைகளாகவே இருந்து விடுகின்றன. ஆனால் திட்டமிட்ட சேமிப்பு இருந்தால் அந்த கனவுகள் படிப்படியாக நிஜமாக மாறும். இன்றைய இளைஞர்களிடம் சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வு மிகவும் அவசியம். இளமை காலம் செலவழிப்பதற்கான காலம் அல்ல, எதிர்காலத்தை உருவாக்கும் காலம். இளமையில் சேமிக்க தொடங்கும் ஒருவர் வாழ்க்கையின் நடுக்காலத்திலும் முதிர்காலத்திலும் நீதி ரீதியாக சுதந்திரமாக இருப்பார். சேமிப்பு என்பது இளைஞர்களின் சுதந்திரத்தை குறைக்கும் ஒன்றல்ல, மாறாக எதிர்காலத்தை எந்த முடிவையும் தைரியமாக எடுக்கும் ஒரு சக்தியாகும். சேமிப்பு தனிநபர் வாழ்க்கையில் மட்டுமல்ல, குடும்பத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சேமிப்பு பழக்கம் உள்ள குடும்பங்களில் எதிர்காலம் பற்றிய பயம் குறைவாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல சூழல், பாதுகாப்பான வாழ்க்கை ஆகியவை வழங்க முடியும். குடும்ப உறுப்பினர்களிடையே புரிதல் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பணச்சிக்கல்களும் குறைந்து குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையும். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போயிட்டு வாங்க வெளில போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆனால் அது வெளில போயிட்டு சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கும் கேடு, நம்ம காசும் செலவு. அந்த காசுலாம் நல்லா சேர்த்து வச்சு நல்லா ஒரு புக்ஸ் வாங்கி படிக்கலாம், ஒரு கோர்ஸ் பண்ணலாம், மற்ற தேவைக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். டெய்லி கொடுக்குற அமௌண்ட்லாம் வச்சு மாதம் 100 ரூபா சேர்த்து வச்சா கூட 2000 ரூபா சேர்த்து வைக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் சேர்த்து வைக்காமல் இப்படிலாம் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய டிஜிட்டல் உலகம் வந்து ரொம்ப கெடுக்குது. ஏன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஆன்லைனில் ஆஃபரில் வாங்குகிறோம், அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது இல்லை, நம்மளோட காசும் வேஸ்ட்டு, நம்மளோட சேமிப்பு தொகையும் குறைஞ்சி போகுது. தேவை மற்றும் ஆசை இரண்டும் வேறு. அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவை என்பது வாழ்க்கைக்கு அவசியமானது, ஆசை என்பது மனதின் தூண்டுதல். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மொபைல் நல்லாதான் இருக்கும், ஆனா புதிய மாடல் மொபைல் வந்தவுடனே அதை நம்ம வாங்கியே ஆகணும், அது ஒரு தேவையற்ற செலவு தானே. நேரம் கூட வாழ்க்கையின் ஒரு மூலதனம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே யூஸ் பண்றோம். ஆனா அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நம்ம வந்து நல்லா படிச்சா, நல்லா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனா அதுவும் ஒரு மூலதனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். நாம் இந்த சிறு வயசுலேயே உடற்பயிற்சி நம் உடலை வந்து நன்றாக வைத்திருந்தால் பிற்காலத்தில் மருத்துவ செலவிலிருந்து விடுபடலாம். அதே போல நாம நல்ல உணவுகளை உட்கொள்ள வேண்டும். காய்கறி, பழங்கள், தானியங்களை உட்கொண்டு நாம் இப்போதே காத்துக்கொண்டால் எந்த நோயும் இல்லாமல் வாழலாம். சேமிப்பு என்பது வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது என்பதல்ல, இன்றைய சந்தோஷத்தையும் நாளைய பாதுகாப்பையும் சமநிலைப்படுத்துவதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இன்று எல்லாவற்றையும் செலவழித்து மகிழ்ச்சி அடைவது சுலபம், ஆனால் நாளையும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இன்றே சேமிக்க வேண்டும். ஒரு விதையை நினைத்து பாருங்கள், இன்று விதைக்கவில்லை என்றால் நாளை மரமாக வளராது. அதே போல இன்று சேமிக்கவில்லை என்றால் நாளை பாதுகாப்பு இருக்காது. இன்று நாம் சேமிக்கும் ஒரு சிறிய தொகை நாளை நமக்கு பெரிய பலமாக மாறும். இன்று செய்த சிறிய தியாகம் நாளை பெரிய சுதந்திரமாக மாறும். இதை கேட்கும் ஒவ்வொரு இடமும் நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே, இன்றிலிருந்தே சேமிப்பை ஒரு கட்டாயமாக அல்ல, ஒரு நல்ல நண்பனாக நினையுங்கள். அது உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. இன்று சேமிப்போம், நாளை பாதுகாப்போம். ஏனெனில் இன்றைய சேமிப்பே நாளைய வாழ்க்கையின் நம்பிக்கை. உங்களிடம் ஒரு கேள்வி, நேற்று நீங்கள் சம்பாதித்த பணத்தில் இன்று எவ்வளவு நாளைக்காக வைத்திருக்கிறீர்கள்? பலரின் பதில் அமைதியாக இருக்கும், அதுதான் உண்மை. இன்றைய வாழ்க்கை இப்போவே வேண்டும் என்ற அவசரத்தில்

ஓடிக்கொண்டிருக்கிறது. சம்பளம் வருவதற்கு முன்பே செலவுகள் திட்டமிட்டபடி இருக்கும். ஆனால் சேமிப்பு அது எப்போதும் அடுத்த மாதம் என்ற வரிசையில்தான் நிற்கிறது. ஆனால் வாழ்க்கை அடுத்த மாதம் வரைக்கும் காத்திருக்குமா? ஒருபோதும் இல்லை. இயற்கையை சேமிப்பதும் எதிர்கால தலைமுறையை பாதுகாப்பதே ஆகும். மின்சாரம், உணவு, காடுகள், மரங்கள் ஆகியவற்றை நாம் பாதுகாத்தால்தான் அவை எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் செல்ல முடியும். சேமிப்பு இல்லாத குடும்பம் அவசரத்தில் தைரியத்தை இயக்கும். இன்று நாம் சேமிக்காவிட்டால் நாளை வரும் தலைமுறை அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பலர் நினைக்கிறார்கள்,

5, 6, 7, 8.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்க முன்
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்லேந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அலைவரிசையில் பகல் 12:10 சங்கீத சாரல், RS சங்கரி அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், KP அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகள், உரைச்சித்திரம் எழுதியவர் வி நந்தினி. 2:15 திரைகானம், 2:55 வானிலை. மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்தி, 7:00 திரைகானம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள், உரை வழங்குபவர் வ.உ. சிதம்பரனார் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 8:30 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல், 8:45 ஆங்கில நிகழ்ச்சி த ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ட்ஸ் நேர்முகத்தின் முதல் பகுதி. பங்கேற்பவர் மூத்த வழக்கறிஞர் பி. ஜெகநாத் அவர்கள், உரையாடுபவர் பத்திரிகையாளர்

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை

0: ஆர் ராகப்ரியா அவர்கள். பத்து மணிக்கு அகில பாரத இசையில் அதித்தி பானர்ஜி அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலகில் பகல் ஒரு மணிக்கு இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பெண்பார்ப்புல அவர்கள் பங்கேற்பவர். முனைவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். 3:00-2:00 அறிவோம் ரசிப்போம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சியில் இசைக்கலைஞர்கள் லூயிஸ் பேங்க்ஸ் மற்றும் ஜீனோ பேங்க்ஸ் ஆகியோருடன் நேர்முகம். உரையாடுவோர் கௌஸ்துப் தாஸ்குப்தா, ஷாஜு தாமஸ். 100.1 எஃப்எம் கோல்டில் பகல் 1:10 பக்த கௌரி இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் டிஆர் கமலாமூர்த்தி அவர்கள். 3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்காரி சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசையில் ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு, பி ஞானதேவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 6:10 விஸ்லேஷன். 7:10 திரைகானம். 7:50 செய்தி கதம்பம். 8 மணிக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 கல்யாணம் அடி கல்யாணம் நாடகம், எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். நடிப்பு எம் எஸ் கணேஷ், கே கணேசன், கே விஜயமோகனா, சித்ரா பாலாஜி, கே ஆர் ஜெயக்குமார், எஸ் டி எஸ் திருமலை, எஸ் லாவண்யா, வி லோக்பாபு, எஸ் ஹேமலதா. அமைப்பு கலையன்பன் எஸ் அண்ணாமலை பாண்டியன். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய அறிவியல் ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. The Union Cabinet has approved a draft bill to set up fast-track courts and to ensure stricter punishment in cases of paper leaks and exam malpractices. The Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi at the Parliament House complex approved the draft bill. Sources told Akashvani News that the proposed legislation is expected to be introduced in the Parliament next week. Prime Minister Narendra Modi posted a fresh video message on his Instagram handle last night, thanking everyone for the responses and positive suggestions received to his previous video, where he had announced the government's decision to bring a strict law to punish those involved in paper leaks. In the fresh video message, Mr. Modi said the relations will continue with more bonding.
2: Thank you, friends. Mere jo video post kiya tha, उसको जिस प्रकार से आपने रिस्पॉन्ड किया, सकारात्मक सुझाव दिए, थैंक्स टू एवरीबॉडी. ये आपका प्यार बना रहेगा, हमारा नाता और अधिक सक्रियता से जुड़ता रहेगा.
1: Mr. Modi created a new world record with the most views on a reel in 24 hours, garnering 303 million views as of now. The earlier record was 300 million views. Meanwhile, in a major bid to bring out serious examination reforms, the National Testing Agency NTA has terminated 47 officials from service. This is part of a complete overhaul of the NTA following controversy over paper leaks. Delhi Police has constituted a special task force to investigate offences relating to paper leaks and other examination-related offences under the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The government will hold another round of discussions with the CJP delegation today on its demands for reforms in the examination system and measures to prevent examination paper leaks. Union Ministers JP Nadda and Dr. Jitendra Singh met the CJP delegation in New Delhi yesterday. Talking to media after the meeting, Mr. Nadda said that during the meeting they gave a patient hearing to the demands of the CJP regarding reforms.

நிகழ்ச்சிகள் அடுத்து சரஸ்வதி சாயா தரங்கிணி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சாயா தரங்கிணி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கங்காதர மைசூர் சதாசிவராவ் இயற்றியது பூர்வி கல்யாணி ராகம் ரூபக தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் எஸ் சங்கரி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று

பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்தி நகரில் நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 4 லட்சத்திற்கும் கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6000க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண்

0: ராஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிட்டின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த இரு நாடுகளிலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-6, 11-9 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வேட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 12:15:15 ஆகாஷ்வாணி. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை மத்திய மேற்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், வங்கக்கடலின் மத்திய தெற்கு பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் சொல்லப்பட்ட நாட்களில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: மெல்லிசையிலினை ஜெயஸ்ரீ ஜெகன் இசையில் திண்ணியம் கண்ணையன் பாடலை பாடியிருப்பவர் லதா ராஜு.

மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், நகர்ப்புற மருத்துவமனைகள், பேறுகால விடுதிகள் போன்ற இடங்களில் இந்த திட்டம் நடத்தப்படுகிறது. மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் இந்த திட்டம் நடத்தப்படுகிறது. கருவுற்ற தாய்மார்களுக்கு முழுமையான இலவச மருத்துவ சேவை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மருத்துவ அதிகாரிகள் கிராமங்கள் தோறும் ஏற்படுத்தி வருகின்றனர். கருவில் உள்ள சிசுவின் ஆரோக்கியம், நலன் என அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அந்தந்த தாய்மார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள், உணவு முறைகள், மருத்துவ தேவைகள் என அனைத்தும் எடுத்துரைக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் தனியார் மருத்துவ நிறுவனங்களும் பங்கு கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றன. இந்த சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தன்னார்வலர்கள் கலந்து கொள்ளவும் பங்கு கொண்டு பணியாற்றவும் வரவேற்கப்படுகிறார்கள். இந்த திட்டம் குறித்த விவரங்களை அறியவும் பதிவு செய்து கொள்ளவும் 1800 180 114 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம். இந்த திட்டம் குறித்த விவரங்கள், செயல்பாடுகள், சாதனைகள் போன்றவற்றை அறிய www.pmsma.nhp.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மகப்பேறு காலத்தில் நிகழும் மரணங்களை தடுப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். பொருளாதார பிரச்சினைகளால் மகப்பேறு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மருத்துவ சேவைகளை பெற இயலாமல் போய்விடுவதால் மகப்பேறு சமயத்தில் மரணங்களும் கருவிலேயே சிசுக்கள் இறக்க நேரிடுவது தொடர்கதையாக இருந்து வந்தது. இதனை தடுத்து மகளிர், சிசுக்கள் ஆகியோரின் நலன் காக்க இந்த திட்டம் பேருதவி புரிகிறது. இந்த திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினை சேர்ந்த மக்களும் தரமான மருத்துவ சேவைகளை பெற வழி செய்துள்ளது. மத்திய அரசின் இந்த திட்டத்தில் இணைந்துள்ள மாநிலங்கள் தங்கள் தேவைகளுக்கேற்ப அதனை வடிவமைத்துக் கொள்ள

0: நேரம் இப்போது 1:10.
1: ஆகாஷவாணி பெருமை மிகு பாரதம். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் சித்திரம். எழுதியவர் வி. நந்தினி.
2: இந்தியாவின் மாபெரும் கலை சின்னமாகவும் தமிழ் கட்டிடக்கலையின் பெருமித அடையாளமாகவும் தஞ்சை பெரிய கோயில் விளங்குகிறது. தஞ்சை பெரிய கோயில் என்றும் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படும் இந்த கோவில் வடமொழியில் பிரகதீஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்படுகிறது. தஞ்சை சிறிய கோட்டை வளாகத்திற்குள் சிவகங்கை குளம் பூங்கா அருகே இந்த கோயில் உள்ளது. தென்புற அகழி சென்ற நூற்றாண்டில் வெட்டப்பெற்ற புது ஆற்றுடன், அதாவது கல்லணை கால்வாயுடன் இணைந்து திகழ்கின்றது.
3: பெரிய கோயில் அமைந்திருக்கும் தஞ்சையே தனிச்சிறப்பு கொண்டதுதான் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. சோழர்களின் தலைநகராக திகழ்ந்த தஞ்சை கலை, கட்டடக்கலை, சமயங்களின் மையமாக விளங்கியது. சோழ நாடு என்றும் சோழ மண்டலம் என்றும் அழைக்கப்பெற்ற ஒரு பரந்த நாட்டின் தலைநகரமாக விளங்கிய ஊரே தஞ்சையாகும். தன் செய் என்பதே தஞ்சை, அதாவது குளிர்ந்த நிலப்பரப்பு என்பதே இதன் பொருள்.
2: தஞ்சை கோயில் அமைந்த வரலாறும் அதன் அமைப்பும் பல்வேறு சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய பெட்டகம். கோயிலில் இருந்து கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகள் கூறும் தகவல்கள் ஓர் கோயிலுக்கானது என்று மட்டும் சுருங்கச் சொல்லிவிட முடியாது. அது அன்றைய தமிழகத்தின் ஆட்சி நிர்வாகம், பொருளாதார நிலை, கலைகள், நிதி நிர்வாகம் என பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியவை. இக்கோவிலின் கல்வெட்டுகள் கூறும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இதனை கட்டிய சோழ பெருமன்னன் ராஜராஜ சோழன் குறித்தும் கோயிலின் வரலாறு குறித்தும் சில தகவல்களை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது.
3: ராஜராஜ சோழன் கிபி 985 தன் சிறிய தந்தை மதுராந்தக உத்தம சோழர் மறைந்த பிறகு சோழ பேரரசராக மணிமுடி சூடினார் ராஜராஜ சோழன். சைவ சமயத்தின் மீதான பற்றின் காரணமாக சிவபாத சேகரன் என பட்டம் சூடிக்கொண்டார். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை மற்றும் சைவம் மட்டுமல்லாது பல்வேறு சமயங்களும் வளர்ந்து தழைத்தது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
2: கிபி 985 முடிசூடிய இந்த மன்னன் 1012 தன் மகன் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூடிவிட்டு 1014 மறைந்தான். ஆனாலும் ராஜராஜ சோழன் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகளை கடந்தும் அவரின் புகழை பறைசாற்றி நிற்கிறது. தமிழகம், இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வண்ணம் பல ஆச்சரியங்களை தாங்கி நிற்கிறது.
3: கோயிலின் வரலாறும் அமைப்பும். தஞ்சை பெரிய கோயில் குறித்து பல புத்தகங்கள் வெளியாகியுள்ளன. முக்கியமாக வரலாற்று ஆய்வாளர் இந்த கோயில் குறித்து தன் புத்தகத்தில் மிக விரிவாகவே பதிவு செய்துள்ளார். கோயிலின் அமைப்பு குறித்து அவர் வழங்கியுள்ள சில முக்கியமான தகவல்களை காணலாம். காஞ்சி மாநகரில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பெற்ற கைலாசநாதர் கோயிலின் பேரழகில் ராஜராஜன் பெரிதும் மயங்கி அக்கோயிலை கச்சிப்பேட்டு பெரிய தளி என்று போற்றி மகிழ்ந்தான். இக்கோயில் அவனது உள்ளத்தில் ஓர் எழுச்சியை தூண்டியதாகவும் அதன் விளைவாகவே தஞ்சையில் ராஜராஜேச்சரம் எனும் பெருங்கோயில் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது.
2: ராஜராஜனின் 25 275 இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. கோயிலின் கோட்டைக்கு 2 வகையான சுற்றுச்சுவர்கள் கொத்தளங்களோடு உள்ளன. இந்த அகழி, கோட்டை ஆகியவை தஞ்சை நாயக்க மன்னன் செவ்வப்ப நாயக்கரால் கிபி 16 கட்டப்பட்டது. கிழக்கு வாயிலாக திகழும் கோட்டை சுவர் வாயிலும் அதன் வளைவு மண்டபத்தில் காணப்படும் சுதை சிற்பங்களும் தஞ்சை மராட்டிய மன்னர்களால் அமையப்பெற்றவையாகும்.
3: இவ்வாயிலை அடுத்து 5 அடுக்குகளுடன் கேரளாந்தகன் திருவாயில் எனப்படும் கோபுரம்

0: ரமும் தொடர்ந்து மூன்று அடுக்குகளுடன் ராஜராஜன் திருவாயிலும் உள்ளன. இக்கோயில் உள்ள கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் திருவாயில். இதன் வாயிலில் நிறுத்தப்பெற்றுள்ள இரண்டு நிலைக்கால்கள் அதிசயத்தக்க சிறப்பு வாய்ந்தவையாகும். 4 அடி நீளம், 3 அடி அகலம், 40 அடி உயரத்துடன் ஒரே கல்லிலான இந்த இரண்டு நிலைக்கால்களும் தஞ்சாவூரிலிருந்து வரப்பெற்று இங்கு நிறுத்தப்பெற்றுள்ளது வியப்பை அளிக்கிறது. கோபுரத்தில் காணப்பெறும் சுதை உருவங்களில் சோழர் கால சிற்பங்கள் பல உள்ளன. மற்றவை பிற்கால திருப்பணிகளின் போது புதுப்பிக்க பெற்றவை. இவற்றுள் குறிப்பிடத்தக்க சோழர் கால சுதை உருவம் மகா சதாசிவமூர்த்தியின் உருவாகும். 5 தலைகள், 10 கரங்களுடன் பத்மாசனத்தில் அமர்ந்துள்ள இவ்வுருவம் ஓர் அரிய சிற்பமாகும்.
1: ராஜராஜன் கிபி 988 கேரள மன்னன் பாஸ்கர ரவிவர்மனுடன் போர் தொடுத்து வெற்றி பெற்றதன் நினைவாகச் சூடிய கேரளாந்தகன் என்ற விருது பெயரினையே இக்கோபுரத்திற்கு சூட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ராஜராஜன் வாயிலோடு திகழும் மதிலின் உட்புறம் 4 திசைகளிலும் காணப்படும் சுற்று மண்டபத்தினை இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் திருச்சுற்று மாளிகை என்று குறிப்பிடுகின்றன. ராஜராஜன் இந்த கோயிலை கட்டும்போது இத்திருச்சுற்று மண்டபத்தை தன் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் எனும் மும்முடி சோழ பிரம்மராயன் என்பவரை கட்டுமாறு ஆணையிட அதன்படி கட்டியது என்ற தகவல் இம்மண்டபத்தில் 3 இடங்களில் பொறிக்கப்பெற்றுள்ளது.

0: சிற்பங்கள் உள்ளன. அதேபோன்று வடபுறம் தக்கனது வேள்வி சின்னங்களும் சண்டீசர் கதையும் உள்ளன. தென்புற நிலைவாயிலின் மேல் விக்ரமசோழன் திருவாயில் என்ற பெயர் கல்வெட்டாக காணப்பெறுகின்றது.
1: உள் மதிலில் இவ்வாயிலைத் தவிர தென்புறம் இரண்டும் மேற்கில் ஒன்றும் வடபுறம் ஒன்றுமாக நான்கு வாசல்கள் உள்ளன. உள் மதிலுடன் இணைந்து திருச்சுற்று மாளிகை எனும் சுற்று மண்டபமும் பரிவார ஆலயங்களும் உள்ளன. 212 அடி உயரமுடைய ஸ்ரீ விமானம் மண்டபங்களோடு பெருங்கோவிலாக காட்சி தருகிறது.
0: இக்கோயில் 750 அடி நீளமும் 250 அடி அகலமும் உடைய

0: நீண்ட சதுர வடிவிலான மைதானம் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சுவரால் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. இச்சுவரின் மீது தாழ்ந்த அழகிய கோபுரம் உள்ளது. வெளி மைதானத்தை விட உள்மைதானம் இரண்டு மடங்காக உள்ளது. உள்மைதானத்தின் மேற்கு பாதியில் முக்கிய கோயில் அமைந்துள்ளது. அதன் கண் 100 அடி சதுரத்திலான விமானம் 200 அடி உயரத்திற்கு கட்டப்பட்டு கம்பீரமாக நிற்கிறது.
1: விமானத்தின் கீழ் கருவூலத்தை சுற்றியுள்ள கருங்கல்லால் ஆன சுவர்கள் மெல்லிய சுண்ணாம்பு பூச்சின் மீது வண்ணமும் பூசப்பட்டு உள்ளன. நன்கு அமைக்கப்பட்ட அடித்தளம், ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி, சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் முறை, அழகுபடுத்தப்பட்ட விமானம் என தென்னிந்திய கலையில் இவற்றுக்கு ஈடான கட்டிடக்கலை வேறு எங்குமில்லை என்ற பெருமை தஞ்சை பெரிய கோயிலுக்கு உண்டு என பெருமிதம் கொள்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி.
0: இக்கோயிலில் விநாயகர், கருவூரார் சன்னதி, முருகன் கோவில், மல்லப்ப நாயக்கர் மண்டபம், சண்டேஸ்வரர் கோவில், அம்மன் கோவில், மூர்த்தி அம்மன் மண்டபம் ஆகியன உள்ளன. தவிர சோழர் கால ஓவியங்கள், நாயக்கர் கால ஓவியங்கள், மராட்டியர் கால ஓவியங்களும் நிறைந்து கிடக்கின்றன. இந்த கோயில் குறித்த இன்னும் நுணுக்கமான தகவல்களை சோழர்கள் எனும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கே ஏ நீலகண்ட சாஸ்திரி, அதாவது இக்கோயில் கட்டப்படுவதற்கான நிதி எப்படி வரப்பெற்றது, அந்த நிதி எப்படி நிர்வகிக்கப்பெற்றது என்பதையெல்லாம் அப்புத்தகத்தில் விளக்கியுள்ளார்.
1: இக்கோவில் விமானத்தின் உச்சியை அழகுபடுத்த இம்மன்னன் ஒரு செப்பு கவசத்தை அளித்தார். கோயிலுக்கான நிதி பற்றி குறிப்பிடும் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி, இக்கோவிலுக்கான செலவின் ஒரு பகுதி கைப்பற்றப்பட்ட நாடுகளிடமிருந்து பெறப்பட்டது. இந்த கோவிலுக்கு தேவைப்பட்ட ஆட்களையும் பொருட்களையும் வழங்குவதில் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் மற்ற பகுதியில் இருந்த கிராமங்கள் தொடர்ந்து பங்கேற்றன. கோவில் அருகே இருந்தவர்கள் பக்தர்களாலும் மன்னர்களாலும் அதிகாரிகளாலும் இக்கோவிலுக்கு பணமாக வழங்கப்பட்ட அறக்கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டுதோறும் வட்டியை பணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வகையிலோ செலுத்தி வந்தனர் என குறிப்பிட்டுள்ளார்.
0: தான் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு தன் தமக்கை குந்தவை கொடுத்தவற்றை நடுவிமானத்தின் கல் மீதுதான் கொடுத்தவற்றை பற்றி வரைந்துள்ள இடத்திற்கு அருகே வரைய செய்ததோடு, தன் மனைவியரும் அதிகாரிகளும் கொடுத்தவற்றை சுற்றியுள்ள பிறைகளிலுள்ள தூண்களிலும் பொறிக்கச் செய்தார் ராஜராஜன். ராஜராஜ சோழன் கோவிலுக்கு வழங்கியவை தஞ்சை பெரிய கோயிலே அக்காலத்து கோயில்களுள் செல்வத்தால் முதலிடம் வகித்தது. ராஜராஜன் அதனுடைய 29 ஆட்சி ஆண்டளவில் இக்கோயிலுக்கு ஏராளமான தங்கமும் விலை மதிக்க முடியாத அளவு அணிகலன்களும் நகைகளும் பாத்திரங்களும் வழங்கியிருந்தார்.
1: இவற்றில் பெரும்பகுதி போர்களில் அவனுக்கு வந்து சேர்ந்த செல்வம் என கூறுகிறார் நீலகண்ட சாஸ்திரி. தன்னுடைய புத்தகத்தில் கிடைக்கும் கணக்குகளின்படி தங்கத்தின் அளவு 41,500 கழஞ்சு, ஒரு கழஞ்சு 70 குண்டுமணி என்று கணக்கிட்டால் இதன் எடை 500 பவுண்ட் ஆகும். அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு 10,200 காசும், அதாவது 5,100 பொற்காசுகளுக்கு சமமானது. வெள்ளி அணிகலன்கள், பாத்திரங்கள் 50,650 கழஞ்சு அல்லது 600 பவுண்ட் எடை கொண்டவை. இலங்கை உட்பட அவனுடைய ஆட்சி எங்கும் அவன் பல கிராமங்களை இந்த கோவிலுக்கு வழங்கியிருந்தான். அவற்றிலிருந்து ஆண்டுதோறும் 116,000 களம் நெல் கிடைத்தது. இதிலிருந்து அப்போதைய விலைப்படி 58 காசும் ரொக்க வருவாயாக 1,100 காசும் கிடைத்தது என குறிப்பிட்டுள்ளார். இவை தவிர 400 பணிப்பெண்கள் வரவழைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார். அதாவது பங்கு என்பது ஒரு வீடு ஓராண்டுக்கு 100 கலம் நெல் விளையக்கூடிய ஒரு வேலி நிலமும் சேர்த்தது. இதுபோல மேலும் 180 பங்குகள் 212 ஆடவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த 212 பேர் நடன ஆசிரியர்கள், இசைவாணர்கள், தவில் வித்வான்கள், தையற்காரர், பொற்கொள்ளர், கணக்கர்கள் ஆகியோர். இவருள் ஆரியம் பாடியவர் 3, தமிழ் பாடியவர் 4. அக்மார்க்கம் என்றும் தேசி என்றும் பிற இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும் இசை வகைகளை இவை குறிக்கக்கூடும் என கூறுகிறார் நீலகண்ட சாஸ்திரி.

0: இசைவாத்தியங்கள் ஒலிக்க, திருப்பதிகங்கள் பாட 50 பேர் கொண்ட இசைக்குழுவும் இருந்தது. யாராவது இறந்தால் அல்லது உறவினர் இல்லாத நிலையில் வெளியூருக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டால் காலி இடத்திற்கு வேறு ஆட்களை சேர்த்துக்கொள்ளும் உரிமையை இந்த குழு பெற்றிருந்தது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் 3 குறுணி நெல் கொடுக்கப்பட்டு வந்தது என சோழர்கள் புத்தகத்தில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தவிர ராஜராஜனின் சகோதரி 10,000 கழஞ்சு எடையுள்ள தங்கத்தையும் 18,000 கழஞ்சு மதிப்புள்ள வெள்ளி பாத்திரங்களையும் இந்த கோயிலுக்கு குந்தவை வழங்கியிருக்கிறார். அரசிகள், உயரதிகாரிகள், படைத்தலைவர்கள் இன்னும் ஏனையோரும் எவ்வளவோ நன்கொடைகள் கொடுத்திருப்பதை கோயில் சுவர்களும் தூண்களும் சொல்கின்றன. கோயிலுக்கு சொந்தமான 10,000 காசுகளும் ஏராளமான கிராம சபைகளும் 100-12 என்ற வட்டி விகிதப்படி கடனாக வழங்கப்பட்டு கடன் தொகை ரொக்கமாகவோ நெல்லாகவோ வசூலிக்கப்பட்டது. சூடம், ஏலக்காய் விதைகள், கசகசா வேர் மற்றும் சண்பக மொக்கு முதலியன வழங்க இவ்வாறு ரொக்கம் கொடுத்து பலர் அறக்கட்டளைகளை ஏற்படுத்தியுள்ளனர்.
1: பல புராணக்கதைகள் முதலியவற்றை விளக்கும் திருமேனிகளும் இக்கோவிலில் உள்ளன. நிலங்களுக்கு உடைமை, வேலை கொடுப்பது, பொருட்களை உபயோகிப்பது, சேமிப்பு நிறுவனமாக வங்கி போல நடந்து கொள்வது, பள்ளிக்கூடமாகவும் அரும் பொருட்காட்சி கூடமாகவும் இருப்பது, வைத்திய வசதி செய்து கொடுப்பது, நாடக மேடையாக இருப்பது, தர்மத்தோடு கலந்த நாகரிக வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா கலைகளுக்கும் ஆதரவு கொடுத்து சமூகத்தில் சிறப்பிடம் பெற்று விளங்கியது ஆகிய ஒவ்வொரு கட்டத்திலும் இடைக்காலத்தில் இந்திய கோவில்களுக்கு இணையாக சமமாக மனித சமுதாய வரலாற்றில் எதையும் சொல்லுவதற்கோ ஒப்புக்கொள்வதற்கோ இல்லை என கோவில் மட்டுமல்லாது அது சார்ந்து நடந்த நிர்வாகத்தின் சிறப்பையும் விளக்குகிறார்.
0: இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சார்பில் எழுதப்பட்டுள்ள தென்னிந்திய கல்வெட்டுகள் குறித்த புத்தகங்கள் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள கல்வெட்டு குறித்த புத்தகங்களின்படி கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலின் கதாநாயகன் வல்லவரையன் வந்தியத்தேவன் பெயர் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் உள்ளது. அருள்மொழிவர்மரின் பெயர் கல்வெட்டில் அருமொழி என்று உள்ளது. அதேபோன்று தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறை இக்கோயிலில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் உள்ளவை என்ன என்பது குறித்து 1969 புத்தகம் வெளியிட்டுள்ளது. தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அப்போது இயக்குனர் இரா நாகசாமி அதை தொகுத்தார்.
1: அப்புத்தகத்தில் இக்கோவில் கல்வெட்டுகளில் சில வழக்கொழிந்த சொற்களை காண்கிறோம். வரியில்லாத நிலம், இறையிலி நிலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவகை மரக்காலை ஆடவல்லான் என குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த புத்தகத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவில் கல்வெட்டுகள் முதன்முதலில் சென்னை மாநில கல்வெட்டு ஆய்வாளராக பணிபுரிந்த ஹூல்ஷ் என்பவரால் கிபி 1891 பதிப்பிக்கப்பெற்றன. தென்னிந்திய கல்வெட்டுகள் 2 தொகுதியில் 4 பாகங்களாக இவை அச்சிடப்பட்டன. ஆனால் அந்த புத்தகம் இப்போது கிடைக்கப்படவில்லை. அதேபோன்று இப்புத்தகத்தின் 2 பாகத்தில் ராஜராஜனின் தமக்கை குந்தவையாரும் பெண்டுகளும் கொடுத்த

0: பேரரசு அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் சில சமயம் அரசர்களே கோயில் விவகாரங்களை துருவி பார்த்து அலசி ஆராய்ந்து சோதனை செய்தனர் என்ற விவரங்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. இதிலிருந்து சமுதாய வாழ்வில் கோயில்கள் பெற்றிருந்த இடத்தை சோழ பேரரசு நன்கு உணர்ந்து அதன் நிர்வாகத்தை கண்ணை காக்கும் இமை போல காத்து பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொண்டது என்பது தெளிவாகவும் ஐயப்பாட்டுக்கு இடமில்லாமலும் தெரிகிறது. கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் கூறும் தகவல்களை தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த 3 கல்வெட்டுகள் ராஜராஜன் எடுத்த மகாமேரு விடங்கர் என்ற செப்புத் திருமேனி பற்றி கூறுகின்றன. இக்குறிப்பு கொண்டு அது சோமாஸ்கந்த திருமேனியாக இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதினர். அதன்பின் வேறொரு சமயத்தில் அக்கோயிலின் தூண் ஒன்றில் ஒரு கல்வெட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. அது மகாமேரு விடங்கமூர்த்தியின் வடிவமைப்பு எவ்வாறு திகழ்ந்தது என்பதை துல்லியமான அளவுகோளுடன் விவரிப்பதாகும். மாமன்னன் ராஜராஜனால் பொறிக்கப்பெற்ற அக்கல்வெட்டு அத்திருமேனியின் வடிவம் பற்றி இப்படி கூறுகிறது.
1: செம்பில் வடிக்கப்பெற்ற மகாமேரு பர்வதம் 3 சிகரங்களுடன் திகழ்வதாகவும், அதன் 2 சிகரங்களில் சூரிய சந்திரர் வடிவங்களும், பர்வதத்தின் மத்தியில் உள்ள ஆசனத்தின் மேல் மகாமேரு விடங்கர் 4 திருக்கரத்தோடு அமர்ந்திருக்க, அருகே உமாமகேஸ்வரியின் திருவுருவம் உள்ளதாகவும், இவர்களுக்கு அருகாக 4 கரத்தோடு கணபதி பிள்ளையாரும் 2 கரத்தோடு சுப்பிரமணிய பிள்ளையாரும் இருப்பதாகவும் அக்கல்வெட்டு கூறுகின்றது. ஈசனுக்கு அருகாக விருட்சம் ஒன்றும், கந்தனுக்கு அருகே ஒரு விரலரை உயரமுடைய செடி ஒன்று உள்ளதாகவும் கூறுகின்றது. ஆசனத்து அருகே இடபம் படுத்திருக்க உமைக்கருகே குரளி ஒருத்தி நிற்பதாகவும் குறிப்பிடுகிறது.
0: இக்கோயிலில் சுமார் 100 கல்வெட்டுகள் இதுவரை படியெடுக்கப்பெற்றுள்ளன. ராஜராஜ சோழன் காலம் முதல் சரபோஜி மன்னர் காலம் வரையாக இக்கல்வெட்டுகள் உள்ளன. இவை தவிர பிற இடங்களிலிருந்து இங்கு வந்து சேர்ந்த துண்டு கல்வெட்டுகளும் உள்ளன. அவற்றில் ஒரு கல்வெட்டில் நந்திவர்ம பல்லவனின் பெயர் காணப்படுகிறது. திருமகள் போல என தொடங்கும் ராஜராஜனின் மெய்கீர்த்தியோடுதான் அவரின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. முதல் கல்வெட்டில் ராஜராஜ சோழன் தான் எடுத்த இந்த கற்கோவிலுக்கு தானும் தன் தமக்கையாரும் தன் மனைவியும் கொடுத்ததை கல்லில் வெட்டுமாறு ஆணையிட்டதை பதிவு செய்துள்ளான்.
1: அனைத்து கல்வெட்டுகளையும் தொகுத்து நோக்கும் போது பல செய்திகளை நம்மால் அறிய முடிவதாக குறிப்பிடும் குடவாயில் பாலசுப்பிரமணியன் விரிவான தகவல்களை வழங்கியுள்ளார். இக்கோவிலின் நிர்வாக அரங்காவலராக விளங்கியவர் பொய்கை நாடு கிழவன் ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வேளான். ராஜராஜனின் ராஜகுருவாக விளங்கியவர் ஈசான சிவபண்டிதர். இக்கோயிலின் தலைமை அர்ச்சகராக திகழ்ந்தவர் பவனபிடாரன். இக்கோயிலில் கல்வெட்டுகளை வெட்டிய அலுவலர் பாலூர் கிழவன்.
0: இக்கோயிலை கட்டிய தலைமை சிற்பி வீரசோழன் குஞ்சரமல்லனான ராஜராஜ பெருந்தச்சன், அவரது உதவியாளர்கள் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சனும் இலத்திச் சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் என்ற 2 தச்சர்களும் குஞ்சரமல்லனின் பெரும் பணிக்கு துணை நின்றவர்கள் ஆவர். ராஜராஜனின் பட்டத்தரசி லோகமாதேவியை தவிர அவரின் மனைவியர்கள் பலரும் தஞ்சை கோவிலுக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளனர். இக்கோயிலில் தேவாரம் பாட 50 பிடாரர்களும் ஆடல் புரிய 400 ஆடல் மகளிரும் நியமிக்கப்பெற்றிருந்தனர். இவர்களுக்கு வீடும் பொருளும் நெல்லும் அளிக்கப்பெற்றது. இக்கோயிலில் பணிபுரிந்த பணியாளர்களின் எண்ணிக்கை 1500 மேலாகும். மாமன்னன், அவரது தேவியர்கள், தமக்கையார், உயர் அலுவலர்கள் போன்ற அனைவரும் 100 மேற்பட்ட செப்பு திருமேனிகளை செய்தளித்திருந்தனர். இக்கோயிலுக்கு சொந்தமாக தமிழகம் மட்டுமன்றி இலங்கை, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய பிற இடங்களிலும் நிலங்கள் இருந்தன. அதன் வருவாய் ஆண்டுதோறும் இங்கு வந்து சேர்ந்தது. இக்கணக்குகள் துல்லியமாக பதிவு பெற்றுள்ளன. இக்கோயிலில் திருவிளக்குகள் எரிவதற்காக வைக்கப்பெற்ற முதலீடுகளான கால்நடை செல்வங்களால் சோழமண்டலம் முழுவதும் பல ஆட்டுப் பண்ணைகளும் மாட்டுப் பண்ணைகளும் தொடர்ந்து செயல்பட்டன.
1: மாமன்னன்

0: அவனது தேவியர்கள், தமக்கையார், உயர் அலுவலர்கள் போன்ற அனைவரும் நூற்றுக்கும் மேற்பட்ட செப்பு திருமேனிகளை செய்தளித்திருந்தனர். இக்கோவிலில் நிலையாக இயங்கிய இரண்டு கருவூலங்கள் மன்னனிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் பொருட்களை முதலீடாக பெற்று 12.5% வட்டி விகிதத்தில் வணிகர்களுக்கும் ஊர் சபைகளுக்கும் தனியார்களுக்கும் கடனளித்து பொது வங்கியாக செயல்பட்டது. மன்னனாலும் மக்களாலும் அளிக்கப்பட்ட பல கோடிக்கணக்கான பொன் ரத்தன நகைகள், தங்க வெள்ளி பாத்திரங்கள் முதலிய அனைத்தும் முறையாக எடை மதிப்பு ஆகிய துல்லியமான கணக்குகளோடு பதிவு செய்யப்பட்டு காக்கப்பெற்றது.
1: இக்கோயிலுக்கு சொந்தமாக தமிழகம் மட்டுமன்றி இலங்கை, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய பிற இடங்களிலும் நிலங்கள் இருந்தன. அதன் வருவாய் ஆண்டுதோறும் இங்கு வந்து சேர்ந்தது. இக்கணக்குகள் துல்லியமாக பதிவு பெற்றுள்ளன. இக்கோயிலில் திருவிளக்குகள் எரிவதற்காக வைக்கப்பெற்ற முதலீடுகளான கால்நடை செல்வங்களால் சோழமண்டலம் முழுவதும் பல ஆட்டுப்பண்ணைகளும் மாட்டுப்பண்ணைகளும் தொடர்ந்து செயல்பட்டன.
0: போர் வெற்றியால் கிடைத்த பெரும் செல்வங்கள் அனைத்தும் இறைவனுக்கே அளிக்கப்பெற்றன. கவின் கலைகள் அனைத்தும் மன்னனுக்கு அர்ப்பணிக்கப்படாமல் கோயிலில் இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பெற்றன. அதனால்தான் கலைகளின் வளர்ச்சி இமயமளவு உயர்ந்திருந்தது. கலைஞர்கள் தனி மனிதனின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாமல் தங்கள் கலையை பூரணமாக ஆர்ப்பணித்தனர். கோவில் ஊழியர்களுக்கு அனைத்து சலுகைகளும் அளிக்கப்பெற்றிருந்தன. கோவில் பணியாளர்களுக்கு முடிதிருத்தும் நாவிதனுக்கு கூட ராஜராஜ பெரும் நாவிதன் என்று தனது பெயரையே பட்டமாக அளித்து சிறப்பித்த ராஜராஜனின் மாண்பு நிகரற்றது.
1: தஞ்சை நகரில் இருந்த கோயில்கள், வீதிகள், பேரங்காடிகள், அரண்மனை ஆகியவை பற்றிய குறிப்புகளும் சோழர் கல்வெட்டுகளில் உள்ளன. பின்வந்த விஜயநகர மன்னர், நாயக்கர்கள், மராட்டிய சாசனங்களும் அவர்கால அறக்கொடைகள் பற்றியும் அவை விவரிக்கின்றன. சரபோஜி மன்னர் செய்த திருப்பணிகள் பற்றியும், 108 லிங்கம் பிரதிஷ்டை செய்தது, மராட்டிய வம்ச வரலாறு எழுதியது ஆகியவை பற்றியும் இக்கல்வெட்டுகளில் செய்திகளாக உள்ளன.
0: இந்த கோயிலில் உள்ள ராஜேந்திர சோழன் கல்வெட்டு ஸ்ரீ ராஜராஜ ஈஸ்வரமுடையார் கோவில் என்று குறிப்பிடுகிறது. ராஜராஜேஸ்வரம் என்ற பெயர்தான் இலக்கணப்படி சரியாக இருந்தாலும் கல்வெட்டுகளில் ராஜராஜீச்சரம் என்றே ராஜராஜன் குறிப்பிடுகிறார். பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்று இக்கற்கோயிலை எடுப்பித்தேன் என ராஜராஜனே கல்வெட்டுகளில் கூறுவதை காணலாம்.
1: தட்சிணமேறு என்ற பெயரில் மாமன்னன் ராஜராஜன் எடுத்த தஞ்சை பெரிய கோவிலின் ஸ்ரீவிமானத்தின் மேல் செப்புத்தகடுகளை போர்த்தி அதன் மேல் பொன் சுருக்கினான் என தஞ்சை கோவிலின் மற்றொரு கல்வெட்டு குறிக்கின்றது. இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு கல்வெட்டு 12 உயரமுடைய கலசத்திற்கு ராஜராஜன் எவ்வளவு செம்பும் பொன்னும் கொடுத்தான் என்பதை விவரிக்கிறது. ஆனால் இந்த கல்வெட்டு 216 உயரமுள்ள ஸ்ரீவிமானம் முழுவதும் பொன் பூச பெற்ற தகடுகளால் அணி செய்ய பெற்று திகழ்ந்தது என்பதை அறிய முடிகிறது. இது தற்போது மியான்மர் நாட்டு யான்கான் சிவடகான் புத்தர் கோவில் எவ்வாறு பொற்தகடுகளால் விளங்குகின்றதோ அதை போன்றதாகும்.
0: சிவபெருமான் உரைகின்ற மேரு பர்வதம் எவ்வாறு பொன்மலையாக விளங்குகிறதோ அதே போன்று தட்சிணா மேருவாம் தஞ்சை கோயிலும் பொன்மலையாக விளங்கியுள்ளது. ராஜராஜ சோழன் ஸ்ரீ விமானத்தின் மேல் மேய்ந்த பொன் பிற்காலப்படை எடுப்புகளின் போது சூறையாடப் பெற்றதால் இன்று நாம் அக்காட்சியை காண இயலவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய மண்ணில் திகழ்ந்த ஒரே பொற்கோவில் தஞ்சை பெரிய கோயில்தான் என்பது வரலாற்று உண்மை என கூறுகிறார் குடவாயில் பாலசுப்பிரமணியன்.
1: எந்த ஒரு அலங்கார வார்த்தைகளும் இல்லாமல் தன்னுடைய உண்மையான சாதனைகளையே மெய்கீர்த்தி என பெயரிட்டு அது கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகளின் வாயிலாக இந்த கோவிலை கோயிலாக மட்டுமின்றி வரலாற்று நூலாக அதை கருதலாம் எனவும் கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த கல்வெட்டுகள் கோயில் பற்றிய தகவல்களை மட்டுமன்றி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் வழங்குகின்றன. அங்கு பயன்படுத்தப்பட்டிருந்த பொருட்கள் பணிபுரிந்தவர்களின்

0: வரலாறும் கூட இதில் காண கிடைக்கிறது.
1: தமிழர்களின் அறுபெரும் பொக்கிஷமாகவும் பெருமையாகவும் விளங்கும் தஞ்சை பெரிய கோயில் ஓராயிரம் அல்ல, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் புகழ் மாலையை சூடி நிற்கும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. நந்தினி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி ஆர். முருகன். அமைப்பு சுபலட்சுமி ஆதிகேசவன்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் ராஜராஜ சோழன். பாடலை பாடியோர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எஸ் வரலட்சுமி. வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியே ஆகும் இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.
0: சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை. திருச்சிரா

அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஜேபி மாணவ பிரதிநிதிகளுடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று புதுடெல்லியில் மேற்கொள்ள உள்ளது. தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான சிஜேபியின் கோரிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று இவ்விரு அமைச்சர்களும் இம்மாணவ பிரதிநிதி குழுவினரிடம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இந்த கூட்டத்தில் மாணவர்கள் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளுக்கு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியுள்ள அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று பெற்றுக்கொண்ட அவர், 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், செயற்கை நுண்ணறிவு, விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இச்சூழலில் கருணை, கலாச்சார மரபுகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது சேவை, கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாராட்டி குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும் திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்த அவர், ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேச நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் உயர்ந்த மதிப்பீடுகளை கடைபிடித்து விதிகளையும் நடைமுறைகளையும் மதித்து கேள்வி நேரத்தையும் பூஜ்ய நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆகவே மக்களுடன் நெருங்கி இருக்க அவர்கள் முயல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் பங்கேற்கின்றனர். 2 கட்டங்களாக நடைபெறும் எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் 74 கிராமங்களை சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டியின் மூலம் இம்மாணாக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பாரதம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, இளைஞர் கூட்டமைப்பு மாநாடுகள், கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்கள், மரம் நடும் இயக்கம், மாதிரி பஞ்சாயத்து கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள கிராமங்களை தேசத்தின் முதல் கிராமங்களாக கருதி அங்கு வசிப்பவர்களை வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைப்பதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எழுச்சிமிகு கிராம மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது.
பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 100

0: 36வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை ஜிஓவி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகிறது. தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பழுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கல பதக்கம் வென்றதை அடுத்து பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கோவில் நிலம், சொத்து மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமம் கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார். கோவில் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னரே அமைச்சர்கள் மற்றும் ஆணையருக்கு அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததை அடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ₹111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை 1731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 453 வீடுகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர், சூளகிரி வட்டத்தை சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் குறுவை வந்து 95,000 ஏக்கர் வந்து நாங்கள் நட்டிருக்கோம். ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் திறக்கல. அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்காத மழை இல்ல, வெயில் கடுமையான வெயில் இல்ல, இந்த நட்ட நடுவுகள் எல்லாம் வந்து மஞ்சள் நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் நோய்க்கு வந்து பல பிராசம் நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம். அந்த மருந்து கேட்கல, எங்களுக்கு மன உடைச்சல் தான் ஆயிருக்கு.
0: தூத்துக்குடி இனிக்கோ நகர் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன்

0: மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 1:56:15. ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய 720 கிலோ ஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
2: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
2: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
2: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 044-295-1549.
2: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30 தேதி,
2: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5 தேதி.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து அம்மா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தி

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம்.
2: ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள்.
0: எஸ்வி பாலசுப்ரமணியம், சரண், பல்லவி, வசந்தா இவர்கள் பாடியுள்ள பாடல் படம் டார்லிங் டார்லிங் டார்லிங்.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசி. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

0: நேர்களே, திரைகானத்தில் அடுத்து கோழி கூவுது படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியுள்ள பாடலை இப்போது கேட்போமா?
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

இதுவரை திரைகானம் ஒலிகுல அவரை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: காசிமேடு 6 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை பாரிஸ் செங்கல்லாம் 4 சென்டிமீட்டர், பேசின் பாலம் சிடி மருத்துவமனை ஆவடி வில்லிவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர், ஜெயா பொறியியல் கல்லூரி குளத்தூர் புழல் ஏஆர்ஜி பெரம்பூர் சென்னை ஆட்சியர் அலுவலகம் கொரட்டூர் அம்பத்தூர் மணலி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், பெரம்பூர் செங்குன்றம் சோழிங்கநல்லூர் திருவற்றியூர் மாதவரம் சோலையார் பாரூட் சின்னக்கல்லார் கொரட்டூர் சோழவரம் அரக்கோணம் அண்ணாநகர் மேற்கு அயப்பாக்கம் நெற்குன்றம் உட்பிரையர் எஸ்டேட் செருமுள்ளி நடுவட்டம் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த தகவல்: கடலூர் கரூர் நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 25ஆம் தேதி, அதாவது இன்று, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த

காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 28 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, என்றாலும் சற்று உயரக்கூடும். 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இத்துடன் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். அதில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. தொடக்கமாக கேட்டு

0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீரைதலின்று.
0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. திரைகானம் கேட்கலாம் 6 வரை. முதலில் வெற்றிவேல் திரைப்படத்தில் சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 5:45. திரைக்கானத்தில் இனி ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் படம் ரெக்கை

ஆகாஷ்வாணி சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜித்தின் ராஜ் மகாலட்சுமி ஐயர் பாடியுள்ள பாடல் படம் ரஜினி முருகன்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-420-1111.
3: சுப்ரியா ஜோஷி பாடியுள்ள பாடல் நிறைவாக படம் பிச்சைக்காரன்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை ஆர்என்ஆர் பதுக்கு மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:30. ஆகாஷ்வாணி
1: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எம் ரவிச்சந்திரன், 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், கொடி வகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள், வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் தலைவர் முனைவர் வி பிரேமலட்சுமி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 8:15 திஸ் வீக் இன் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல். இந்நிகழ்ச்சி ஹிந்தியில் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 8:00 இடம்பெறும். 8:45 த ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ஸ் முதல் பகுதி, சோழர்கால செப்பேடுகளை திரும்பப் பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர் ராகப்ரியா அவர்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அதித்தி பானர்ஜி அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை 10:55 மன் கி பாத், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:55 முதல் இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றிலும் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். நாளை காலை 6:10 என்னைத்தானும்

0: நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 7 மணிக்கு புத்தம் புது காலை உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 4ஆம் பகுதி தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7/25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு கார்கில் விஜய் திவஸ் சிற்றுரை, சதுப்பு நில அமைப்புகளை காப்பதற்கான சர்வதேச நாள் சிற்றுரை ஆகியன இடம்பெறும். தொடர்ந்து நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 37.8°C, இயல்புக்கு 2.5° அதிகம். குறைந்த அளவு 28.8°C, இயல்புக்கு 2.8° அதிகம். மாலை 5:30 பதிவானபடி ஈரப்பதம் 64%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 36.8°C, இயல்புக்கு 1.6° அதிகம். குறைந்த அளவு 26.3°C, இயல்புக்கு 0.1° குறைவு. ஈரப்பதம் 75%. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்கள் வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38°C ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28°C ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்பு உண்டு. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The CJP has withdrawn its agitation after the government agreed to its demands. Union ministers JP Nadda and Dr. Jitendra Singh today held the third round of discussion with the CJP delegation, focusing on its demands for reforms in the examination system and measures to prevent paper leaks. Later, in a joint press conference with the CJP delegation in New Delhi, Mr. Nadda said during the meeting the government agreed to the demands of the CJP that no action should be taken against the protesters and no FIRs should be filed against them.
2: सबसे पहली बात तो ये है कि कोई भी एक्शन FIR न हो, और अगर है तो वो विड्रॉ हो, और उसको विड्रॉ करने की बात कोई भी एक्शन नहीं होगा. इस बात को सरकार ने स्वीकारा है जो प्रोटेस्टर्स के साथ प्रोटेस्ट के दौरान हुआ है. उसी तरीके से फ्यूचर में भी जो ऑर्गेनाइजर्स हैं और प्रोटेस्टर्स हैं उनका इस एक्टिविटी के लिए कोई भी उन पर आगे केस नहीं होगा. इस बात को हम लोगों ने माना है.
1: CJP's chief spokesperson Saurav Das announced to withdraw the agitation in good faith, expressing hope that the agreed upon terms will be executed within the agreed upon timelines. Earlier today, Union Education Minister Dharmendra Pradhan resigned and tendered his resignation to Prime Minister Narendra Modi. In a social media post, Mr. Pradhan said he was pained by the prevailing situation during the past 10 days following students' protest. He said it was not a matter of prestige for him. He said he had taken into account the situation at Jantar Mantar in New Delhi as well as the situation across the country. Mr. Pradhan said that service to the nation is the highest priority of his life and he will remain forever dedicated to it. Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath launched a sharp attack on the Congress and the Samajwadi Party, saying that the paper leak mafia is the legacy of these very parties. He asserted that there are only two places for those who play with the future of students: jail or hell. The Chief Minister was addressing a public gathering today after inaugurating and laying the foundation stone of 125 development projects worth more than 489 crore rupees for the Fatehpur Sadar and Ayasha Assembly constituencies. The Delhi Metro Rail Corporation has informed that entry gates for Rajiv Chowk, Mandi House, Janpath and Central Secretariat Metro stations are now open. Meanwhile, Delhi police has advised citizens to avoid travelling towards the New Delhi area due to heavy crowds and high traffic congestion observed across the district. Sharing an advisory, the police directed commuters to use alternative routes to prevent delays and ensure a hassle-free journey. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. tomorrow. It will be the 136th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the News on AIR mobile app. President Draupadi Murmu has concluded

0: சோதிடர் இல்லத்தில் வந்தியத்தேவனும் சோதிடரும் தங்களுடைய உரையாடலை நிறைவு செய்யும் வேளையிலே வாயிற்புறத்தில் சற்று அமளி கேட்டது. ஆடவரும் பெண்டிரும் அவர்களுடைய குரல்கள் கேட்டமைக்கு அப்பொழுது கொடும்பாளூர் இளவரசி வானதி உள்ளே நுழைகிறாள். அதனை பார்த்ததும் வந்தியத்தேவன், அம்மணி, தாங்கள் வருவதாக எனக்கு தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனே என்று கூற, அதற்கு வானதியும், ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்று தீனமான குரல் கேட்டது வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்? அவனை மன்னிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒன்றும் நான் சொல்லவில்லை. தாங்கள் சோதிடரை பார்த்துவிட்டு போகும் வரையில் நான் வெளியில் காத்திருப்பேன் என்றுதான் சொன்னேன். எனக்கொன்றும் அவசரமில்லை. இப்போது கூட தாங்கள் வெளியேற வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. தங்களுக்கு அவசரமில்லை என்று அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் நான் இங்கே சோதிடரை பார்க்க வரவில்லை. இவருடைய சோதிடத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமற் போய்விட்டது.
1: தேவி, தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஒரு காலத்தில் என் சோதிடம் பொய்யாகவில்லை என்பதை தாங்களே உணர்வீர்கள். உணர்ந்து இந்த ஏழையை பாராட்டுவீர்கள்
0: என்றார் சோதிடர். அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று வானதி கூறிவிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நான் தங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். வழியில் தாங்கள் குதிரை மீது சென்றதை பார்த்தேன். நின்று விசாரிப்பீர்கள் என்று நினைத்தேன். பாராமுகமாக போய்விட்டீர்கள். அதை பற்றி நான் அதிகமாக ஆச்சரியப்படவில்லை. இந்த அனாதை பெண்ணிடம் அவ்வளவு அக்கறை எதற்காக இருக்க வேண்டும் என்றாள். வந்தியத்தேவனுடைய கண்ணில் கண்ணீர் வந்துவிடும் போலிருந்தது. தேவி, இது என்ன வார்த்தை?
2: கொடும்பாளூர் பராந்தக சிறிய வேளாரின் செல்வ புதல்வி, தென்திசை சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியின் வளர்ப்பு குமாரி, பழையாறை இளைய பிராட்டியின் அந்தரங்கத்துக்கு உகந்த தோழி, இத்தகைய தங்களை அநாதை பெண் என்று யார் ஒப்புக்கொள்வார்கள்? பாதையில் நின்று விசாரிப்பது மரியாதை குறைவா இருக்கும் என்று வந்துவிட்டேன். வேறொன்றும் இல்லை. என்னால் ஏதாவது ஆக வேண்டிய காரியம் இருந்தால்?
0: ஆமையா, தங்களால் ஆக வேண்டிய காரியம் அவசியம் இருக்கிறது. தங்களிடம் ஒரு முக்கியமான உதவி கோருவதற்காகத்தான் இந்த வீட்டிற்குள் நான் வந்தேன். சொல்லுங்கள்.
2: என்னால் முடியக்கூடிய காரியமாக இருந்தால்
0: தங்களால் முடியாத காரியம் கூட ஒன்று இருக்க முடியுமா என்ன?
2: இலங்கை பிரயாணத்தின் போது

0: எங்களுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் ஓரளவு நானும் கேட்டறிந்திருக்கிறேன். நான் கோரும் உதவியை அளிப்பதாக முதலில் வாக்குத்தர முடியுமா?
1: வந்தியத்தேவன் தயக்கத்துடன், தேவி, உதவி எத்தகையது என்று சொன்னால் நல்லது என்றான்.
0: ஆம், தங்களை ஏமாற்றி நான் வாக்குறுதி பெறக்கூடாதுதான். ஆகையால் காரியத்தை சொல்லிவிடுகிறேன். சோதிடருக்கும் தெரியலாம், அதனால் பாதகமில்லை. நான் புத்த தர்மத்தை மேற்கொண்டு பிக்ஷுணி ஆகிவிடுகிறது என்று தீர்மானித்திருக்கிறேன்.
1: என்ன என்ன, இது என்ன வார்த்தை? கூடவே கூடாது, உலகம் பொறுக்காது, நடவாத காரியம். இவ்வாறெல்லாம் சோதிடரும் வந்தியத்தேவனும் மாற்றி மாற்றி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, வானதி,
0: ஆம், புத்த சந்நியாசினி ஆவதென்று முடிவு செய்துவிட்டேன். அதில் ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஆட்சேபம்? தவறு என்ன? பழந்தமிழ் நாட்டில் எத்தனையோ பெண்கள் துறவரம் மேற்கொண்டதில்லையா? மாதவியின் புதல்வி மணிமேகலை துறவரம் நடத்தி தெய்வத்தன்மை பெறவில்லையா? மணிமேகலா தெய்வம் என்று அவளை நாம் இன்று போற்றவில்லையா? அவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த பயனற்ற வாழ்க்கையை முடித்து கொள்ள முயன்றேன், அதில் தவறிவிட்டேன். கடவுளுடைய விருப்பம் நான் உயிரோடு இன்னும் சில காலம் இருக்க வேண்டும் என்பது போலும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை புத்த மடம் ஒன்றில் சேர்ந்து ஜீவகாருண்ய தொண்டு புரிந்து கழிக்க விரும்புகிறேன். இதற்கு தாங்கள் எனக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் அல்லவா என்றாள்.
1: வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு சிறிய சந்தேகம் உதித்தது. அது அவனை திடுக்கிடச் செய்தது. தேவி, தங்கள் தீர்மானம் நியாயமன்று, எனினும் அதை சொல்லும் உரிமை எனக்கு கிடையாது. தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தங்களுக்கு அதை பற்றி யோசனை சொல்ல வேண்டும். தங்கள் பெரிய தந்தை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூடிய சீக்கிரம் திரும்பி வரப்போகிறார் என்று தெரிகிறது.
0: ஐயா, நான் யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை, யாருடைய யோசனையும் கேட்கப் போவதில்லை. தீர்மானமாக முடிவு செய்துவிட்டேன். தங்களுடைய உதவியை கோருகிறேன்.
1: இது விஷயத்தில் நான் என்ன உதவி செய்யக்கூடும் தேவி?
0: சொல்லுகிறேன். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போவதற்காக நான் புறப்பட்டேன். அங்கு சென்று புத்த குருமார்களை அடுத்து தீட்சை பெற்றுக்கொள்ள எண்ணி கிளம்பினேன். வழித்துணைக்கு தாங்கள் என்னுடன் நாகைப்பட்டினம் வரையில் வரவேண்டும். அதுவே நான் கோரும் உதவி.
1: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கொடும்பாளூர் இளவரசி லேசுப்பட்டவள் அல்ல. நாமும் இளைய பிராட்டியும் பேசிக்கொண்டது அரைகுறையாக இவள் காதில் விழுந்திருக்க வேண்டும். தன்னிடம் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள பார்க்கிறாள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போக புறப்பட்டது. இளவரசரை அங்கே சந்திக்கும் நோக்கத்துடன் தான். அதற்கு ஒரு நாளும் தான் உடந்தையாயிருக்க முடியாது. அமணி, ரொம்பவும் மன்னிக்க வேண்டும். தாங்கள் கோரும் உதவி என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது.
0: இது என்ன விந்தை? ஈழ நாட்டுக்கு சென்று எத்தனை எத்தனையோ அற்புதங்களை சாதித்து வந்தவருக்கு இந்த அநாதை பெண்ணை நாகைப்பட்டினத்தில் கொண்டு போய் சேர்ப்பது முடியாத காரியமாகுமா?
1: தேவி, முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நான் இந்த சமயம் மேற்கொள்ள இயலாது. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் என்னை அவசரமாக காஞ்சிக்கு போகும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த ஓலையுடன் போகிறேன். ஆகையினால்தான் முடியாது என்று சொன்னேன். சந்தர்ப்பமாயிருந்தால்?
0: ஆம் ஆம், விருப்பமில்லாவிட்டால் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம், அதனால் பாதகமில்லை. தனியாக பிரயாணம் செய்வது என்ற எண்ணத்துடனே தான் கிளம்பினேன். வழியில் சிற்சில இடங்களில் காலாமுகர்களின் கூட்டங்களை பார்த்ததும் கொஞ்சம் பயம் உண்டாயிற்று. சகல ஜீவர்களையும் காப்பாற்ற கடமைப்பட்ட கடவுள் இருக்கிறார், அவரிடம் பாரத்தை போட்டுவிட்டு புறப்படுகிறேன். உலகத்தை துறந்து சந்நியாசினியாக முடிவு செய்த ஒரு பேதை பெண்ணை யார் என்ன செய்து விடுவார்கள்? போய் வருகிறேன் சோதிடரே
1: என்று கூறிவிட்டு வானதி புறப்பட்டாள். அவளை பின்தொடர்ந்து போய்கொண்டே சோதிடர்,
2: தேவி தேவி, இருட்டும் சமயமாகிவிட்டட, அமாவாசை கங்குள், அதோடு வடகிழக்கில் மேகங்கள் குமுறுகின்றன, இரவு இந்த ஏழையின் குடிசையில் தங்கிவிட்டு காலையில் போகலாமே என்றார்.
0: இல்லை சோதிடரே, மன்னிக்க வேண்டும். இரவு திருவாரூர் போய் தங்குவதாக எண்ணம். இந்த மனிதர் தான் துணைக்கு வர மறுத்துவிட்டாரே. திருவாரூரில் யாராவது கிடைக்காமலா போவார்கள்? அப்படி நான் என் உயிரை பற்றி கவலைப்படவும் இல்லை. இதனால் யாருக்கு என்ன உபயோகம்?
1: சோதிடர் காதிலும் வந்தியத்தேவன் காதிலும் கடைசியாக விழுந்த வார்த்தைகள் இவைதான். வாசலில் காத்திருந்த பல்லக்கில் வானதி ஏறிக்கொண்டாள். பல்லக்கு மேலே சென்றது. பல்லக்கு கண்ணுக்கு மறையும் வரையில் வந்தியத்தேவனும் சோதிடரும் அதை பார்த்த வண்ணம் நின்றார்கள். பிறகு வந்தியத்தேவன், கொடும்பாளூர் இளவரசி சில காலத்துக்கு முன்பு வரையில் பெரும் பயங்குள்ளியாயிருந்தாள். இளைய பிராட்டியின் மற்ற தோழிகள் இவளை அதற்காக பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். பொம்மை முதலையை நதியில் மிதக்க விட்டு இவளை பயமுறுத்தி பார்த்தார்கள். நான் கூட அதில் ஏமாந்து போனேன். இப்போது திடீரென்று இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது? இவள் தனியே பிரயாணம் செய்ய கிளம்பியது என்ன விந்தை? இளைய பிராட்டி இதற்கு சம்மதித்ததுதான் எப்படி என்றான்.
2: எனக்கும் அது ஆச்சரியத்தை அளிக்கிறது. சென்ற முறை இந்த பெண் இந்த குடிசைக்கு வந்திருந்த போது திடீர்

0: மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள். தயங்கி தயங்கி ஈனஸ்வரத்தில் பேசினாள். அந்த கொடும்பாளூர் இளவரசி இவள்தானா என்று சந்தேகமாயிருக்கிறது. இன்று எவ்வளவு படபடப்பாகவும் துணிச்சலாகவும் பேசினாள். இப்படிப்பட்ட திடீர் மனமாறுதலுக்கு என்ன காரணமாயிருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான். ஏதோ முக்கியமான செய்தி இவளுடைய மனசுல ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கணும். அப்படி என்ன முக்கியமான செய்தி இருக்க முடியும்? ஏன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு போய்விட்ட செய்தியே போடாட? இந்த பெண்ணுக்கும் இளவரசருக்கும் திருமணம் நடக்கக்கூடும் என்று பேச்சா இருந்தட?
1: இவ்விதம் சோதிடர் கூறிய போது வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியா, அல்லது அவர் பிழைத்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் என்ற செய்தியா, அல்லது பூங்குழலியை பற்றி நான் கூறிய செய்தியா, எது இவளுக்கு இத்தகைய அதிர்ச்சியை அளித்திருக்கக்கூடும் என்று சிந்தனை செய்தான். ஆம் சோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீர செய்வர்களாயிற்றே. இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் பற்று உண்டாவானேன் என்றான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. மென்மையான பண்புகள் கொண்டவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா கிளர்ந்தெழுந்தா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் என்பது இதன் பொருள். குழந்தை மனம் கொண்ட வானதியின் போக்கில இப்போ குழந்தை தனத்தை பார்க்கிறோம். எளிதில் குழையும் சுபாவம் கொண்ட கொடும்பாளூர் கோமகள் முதிர்ச்சியற்ற முறையிலே நடக்க தொடங்கிட்டார். குழந்தை ஜோதிடருக்கு வியப்பு, வந்தியத்தேவனுக்கோ அதிர்ச்சி. இந்த திடீர் மன மாறுதலுக்கு எந்த அதிர்ச்சி காரணமாயிருக்கும்? கண்ணை இமை காப்பது போல் வளர்த்துக்கிட்டு வந்த குந்தவையிடம் வழியில குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போய் சில விஷயங்கள் கேட்கலாமான்னு குழந்தை மாதிரி அனுமதி கேட்டது நினைவு இருக்கும். ஆனா 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நாகைப்பட்டினத்துக்கு பயணப்பட்டிருப்பதை சொல்லல பாருங்க. சிறுபிள்ளைத்தனம் தானே இது. பிறந்தகமான கொடும்பாளூர் இன்னும் தொலைவு, ஏறத்தாழ 130 கிலோமீட்டர். வலிமை கொண்ட ஒரு ஆண்மகன் அதிகம் ஓய்வெடுக்காம நடந்தால் கூட 1.5 நாள் பிடிக்கும் இந்த தொலைவை கடக்க. பல்லக்கு பரிவாரங்களோட இந்த அசட்டு பெண் பயணப்பட்டிருப்பது இளைய பிராட்டிக்கு பெரும் கவலையை தந்துடுச்சு. உன் விருப்பம் போல் செய்யின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை விடுதலை செய்ய போனதையும் நினைவில் வச்சுப்போம். இப்போ சில தொடர்களை பார்க்கலாம். புத்த சந்நியாசினி, பௌத்த மதத்தில் பெண் துறவிகள் என்னும் பொருள் விளங்குது. இதில் சந்நியாசம் என்கிற தொடர் உருவான விதத்தை பார்ப்போம். சம், நீ, ஆச இப்படி பிரித்து பார்த்தா சம் முற்றிலும், நீ கீழே இறக்கி, ஆச விடுபடுதல். அதாவது அனைத்தையும் துறந்து விடுதல் துறவரம். துறவிகள் பிறர் வழங்கும் உணவை மட்டுமே உண்ணுவார்கள். இப்படி பிக்ஷை ஏற்பது துறவு பூண்டுட்டோம் என்கிற அகந்தையையும் துறப்பதன் உட்பொருள். பிக்ஷு பிக்ஷுனி இருவருமே மிக எளிய ஆடை உடுத்தியிருப்பாங்க. மருதமர பட்டையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆடை துவர் ஆடை எனப்படும். துவர் சிவப்பு. மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள். தந்தை கோவலனும் பெற்ற தாயை விட உற்ற தாயாக மேற்கொண்ட கண்ணகியும் அனுபவித்த துன்பங்களை கேட்டு துறவரம் மேற்கொண்டாள். புத்தர் பெருமானின் அற உரைகளை தன் வாய்மொழியாலும் பின்பற்றிய நெறியாலும் புலப்படுத்திய பெருமைக்குரியவள் மணிமேகலை. கங்குல். இருள், இருள் சூழ்ந்த இரவு பொழுது. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் நம்மாழ்வார் திருவாய்மொழி. சரி, வானதி தன் பரிவாரங்களோட திருவாரூர் போய் சேரும்போது பின்னிரவு ஆயிடுமே.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேரம் 6:23. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். குற்றம் கடிதல் திரைப்படத்தில் யாழினி ராகேஷ் ரகுநாதன் பாடியுள்ள பாடல்.

0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடலை குற்றம் கடிதல் திரைப்படம் வழி கேட்டோம். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி

0: முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூகப் பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின் கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
1: நிறைய இடத்துல வந்து மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கேயும் உயரல. 200 யூனிட் ஃப்ரீ அப்படியே தான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமா வந்திருக்காங்க, அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தா. சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, அங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததால் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்கிட்ட கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லிருக்கு. எந்த இடத்துலயும் வந்து மின் கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக வலைகள் தவறான தகவல் வந்திருக்கு, அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்துடன் நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, நிறைய தவறான தகவல் பரப்பிட்டு வருது. 200 யூனிட் ஃப்ரீங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடத்துல ஹைப் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க, அதை நம்ம அங்கங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எந்த இடத்துலயும் தவறுகள். சில இடங்கள்ல ரீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கணும்.
0: தேர்தலின் போது தாவிக அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில்

0: இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாய 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ்குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி மணலில் நின்றவை நிகழ்ச்சி தொடர்கிறது. அலைப்பாய்தே படத்திற்காக சாதனா சர்கம் ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதில் நின்றவை. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 6:55. ஆகாஷ்வாணி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள்.
2: இந்திய விமானப்படையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்திய விமானப்படையில் காலியாக உள்ள MTS எனப்படும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்கள் 6 ஆகும். கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 10ஆம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 26/7/2000.

0: 26 அன்று 18 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வயது வரம்பில் 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் இதர பிரிவினருக்கு அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் சலுகைகள் வழங்கப்படும். இந்திய விமானப்படை பணிக்கு எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். தகுதியான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தை ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் பூர்த்தி செய்து செல்ஃப் அட்டஸ்டட் சுயசான்றப்பமிட்ட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், தேவையான ஆவணங்கள் மற்றும் 10 மதிப்புள்ள தபால் தலை ஒட்டப்பட்ட சுய முகவரியிட்ட உரை ஆகியவற்றுடன் அனுப்ப வேண்டும். விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரி கமாண்டன்ட் IAM IAF விமானப்புற PO பெங்களூர் 560017. இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை https://indianairforce.nic.in என்ற இணையதளத்தை அணுகலாம். இணையதள முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். https://indianairforce.nic.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை 26ஆம் தேதியாகும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு.
1: TNPSC எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காலியாக உள்ள துணை ஆட்சியர், வணிகவரித்துறை உதவி ஆணையர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் உதவி ஆணையர் உள்ளிட்ட உயர்மட்ட நிர்வாக பணிகளுக்காக பல்வேறு பணியிடங்களை, மொத்தம் காலியாக உள்ள 26 பணியிடங்களை நிரப்ப உள்ளது. கல்வி தகுதி: துணை ஆட்சியர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வணிக வரித்துறை உதவி ஆணையர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது பிகாம் BL மற்றும் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட பதிவாளர் பணிக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதேபோன்று தொழிலாளர் உதவி ஆணையர் பணிக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். வயது வரம்பு: அதிகபட்ச வயது 34 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 21 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினர் உட்பட பல்வேறு பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்படும். விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC தேர்வினை 3 கட்டங்களாக நடத்தும். அதாவது, முதற்கட்ட எழுத்து தேர்வு, விரிவான எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவற்றின் வாயிலாக தகுதியான விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவர். TNPSC-யின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in ஐ திறக்கவும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லையெனில் முதலில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்து குரூப் 1 ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை தேர்வு செய்ய வேண்டும். முறையாக இணையதள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யவும். விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ₹150, முதற்கட்ட எழுத்து தேர்வுக்கு ₹100, விரிவான எழுத்து தேர்விற்கு ₹200 செலுத்த வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதியாகும்.
2: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டு

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:10 வரை திரைகானம் கேட்கலாம். முதலில் ஹரிஷ் ராகவேந்திரா சித்ரா பாடிய பாடல், படம் ஸ்ரீ.

0: நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:05 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன்.
1: ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக அதிக அளவிலான தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதால் சுற்றுலா வளர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பொருளாதாரம் மேம்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சு நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர்,
2: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளிமாநிலங்களிலிருந்து அதிகமான

0: வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர தங்கு வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலை அதிகமாக தேவைப்படுது.
1: திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தும் அனைத்து வளர்ச்சி திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தும் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும், ஊரக வீடுகள் வழங்கும் திட்டம், ஏரிகள் புனரமைப்பு திட்டம், அனைத்து கிராம அண்ணா முதலமைச்சர் திட்டம், வளர்ச்சியடைந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், பாரத பிரதமரின் குடியிருப்பு திட்டம், பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், அங்கன்வாடி மற்றும் பல்வி கட்டிடங்கள் கட்டுமானம் ஆகிய திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குடிநீர் திட்டப்பணிகள் மற்றும் சாலைப்பணிகள் பொதுமக்கள் பாதிப்பேற்படாத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு அலுவலகத்துக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநாய்க்களுக்கு வெறுநோய் ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை திருநாய்க்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரியிடம் தடுப்பூசி முகாமின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து தடுப்பூசி பணிகளை விரைவாகவும் முழுமையாகவும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சியின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் மற்றும் பாலின இறப்பு விகிதம் குறைந்த வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் சிறந்த ஊராட்சிகளுக்கு விருதுகளையும் வழங்கினார். அப்போது பேசிய வந்தனா கார், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டமானது குறைந்து வரும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளின் பாலின சமநிலையை மேம்படுத்திடவும், பெண் குழந்தைகளை பாதுகாத்திடவும், பெண் குழந்தைகளின் கல்வி கற்பதை உறுதி செய்திடவும், அவர்களின் உயர்கல்வி மூலம் முன்னேற்ற பாதிவகைக்கு வழிவகுக்க உதவிடவும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 1098 என்ற உதவி எண்ணை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சின் கீழ் இயங்கும் மத்திய தகவல் தொடர்பகத்தின் வேலூர் கலா அலுவலகத்தின் சார்பில் அரசு மக்கள் நல திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்க்கனூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் வங்கி திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம், ஜி ராம்ஜி திட்டம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம் ஆகிய குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய மத்திய மக்கள் தொடர்பகத்தின் உதவி இயக்குனர் பாலநாகேந்திரன் பேசுகையில், போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், போதை கலாச்சாரத்திலிருந்து மாணவர்களை சட்டத்தின் மூலம் தண்டிப்பதை விட அறிவுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் மாணவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை உணர்த்தி கல்வி கற்பிக்க வேண்டும், கல்வி ஒன்றுதான் உயர்த்தும், வருங்கால சமுதாயத்திற்கு கல்வி அவசியமானது என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 26 கோடை விழா நிறைவு விழா ஜம்னாமுத்தூரில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கண்காட்சியர்கள் அமைத்த சிறந்த அரங்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் முதல் பரிசு ஊரக வளர்ச்சித்துறைக்கும், இரண்டாம் பரிசு நெடுஞ்சாலைத்துறைக்கும், மூன்றாம் பரிசு தோட்டக்கலைத்துறைக்கும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினருக்கான பயிலரங்கம், இதில் ஈரநிலை பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதி 2017 கீழ் ஈரநிலைகளுக்கான அறிவிப்பு வெளியிடுதல், செயல்முறை அடங்கிய நடைமுறைகள் ஆவணப்படுத்துதல் மற்றும் சட்ட ரீதியான தேவைகள் குறித்து மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு மாநில ஈரநிலை பாதுகாப்பு ஆணையத்தின் நிபுணர்கள் எடுத்துரைத்தனர்.
2: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் என் ரவிச்சந்திரன். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர்

0: திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர், வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர் டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசு புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமைச் செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சார்நாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சார்நாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள

பதிவில், இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சார்நாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சார்நாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்படப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18 தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவில் இருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணியிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகள்

0: மேலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:26:15 ஆகாஷ்வாணி. பண்ணை செய்தி, உழவர் உலகம் ஆகியன இடம்பெற உள்ளன. முதலில் பண்ணை செய்தி. வேளாண் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 கோடி ரூபாய் வரை கடன் பெறலாம். மத்திய அரசு வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தில் 2025-2026 நிதியாண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 20.98 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதை மேலும் 6 மாதங்களுக்கு, அதாவது வரும் செப்டம்பர் 30 வரை நீட்டிப்பு செய்து 2026-2027 50 கோடி ரூபாய் நிதி இலக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 9% வட்டியில் 7 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 3% வட்டி குறைப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கடன் உத்தரவாத திட்டமாக 2 கோடி ரூபாய் வரை பிணையக் கடனும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர், அறவை ஆலை உரிமையாளர்கள், உணவு பதப்படுத்துவோர், கூட்டுறவு சங்கங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகியவை பயன்பெறலாம். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை திட்டங்களான மின்னணு வணிக மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், பழம் பழுக்க வைக்கும் கூடங்கள், முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், ட்ரோன் தெளிப்பான்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு மையங்கள், நெல், நிலக்கடலை, கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவை வாங்க கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பணியாளர்கள் https://agriinfra.dac.gov.in agriinfra.dac.gov.in என்ற இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தாங்கள் விரும்பும் வங்கிக் கிளைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை அறிய வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அல்லது வேளாண்மை துணை இயக்குனர், வேளாண் வணிகம், கூட்டுறவு இணைப்பதிவாளர், பொதுமேலாளர், மாவட்ட தொழில் மையம் அல்லது நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு வேளாண் வணிகத்தின் வேளாண்மை அலுவலர் செங்கல்பட்டில் இருக்கும் அவர்களின் அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 9080640338 9080640338. குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் குறைந்த அளவு விதையே தேவைப்படும். பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்ட வேண்டும். கோணவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள், முறை, மெல்லிசை, தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த உரையினை வழங்குகிறார் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள்.
1: கொடிவகை காய்கறி பயிர்கள் அல்லது பந்தல் காய்கறி பயிர்கள் என்பது புடலை, சுரைக்காய், பாகற்காய் மற்றும் பீர்க்கு போன்றவைகளை உள்ளடக்கியது. இந்த பயிர்கள் கொடி வகையாகவும் படர்ந்து செல்வதற்கு பந்தல் அமைப்பு தேவைப்படுவதால் பந்தல் காய்கறிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கொடிவகை காய்கறிகள் சாகுபடி மிகவும் பிரசித்தி பெற்றது தமிழ்நாட்டில். இந்த பயிர் ஒரு வெப்பமண்டல பயிராகும். புடலை, பாகல், பீர்க்கு, சுரை சாகுபடி முறைகள் கிட்டத்தட்ட ஒன்றாகவே அமைகிறது. இதன் விதையளவு மற்றும் உரத்தின் அளவில் மட்டும் சற்று வேறுபாடு காணப்படும். சாகுபடி முறையை பற்றி காண்போம். நன்கு வடியால் வசதியுள்ள இரு மண்பாட்டு நிலம் மிகவும் உகந்தது. மண்ணின் அமில காரத்தன்மை 6.5-7.5 தேவை. அதே போன்று இது ஒரு வெப்பமண்டல பயிராக இருப்பதால் வெப்பநிலை 25-30 டிகிரி அதன் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வெப்பநிலை 35 டிகிரி அளவிற்கு அதிகமாகும் போது வளர்ச்சி பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பூக்களின் எண்ணிக்கை பாதிக்கப்படுகிறது. எனவே 25-30 டிகிரி செல்சியஸ் உள்ள பகுதிகளில் இந்த பயிர் சாகுபடி செய்வதற்கு மிகவும் உயர்ந்தது. மேலும் இந்த கொடிவகை காய்கறி பயிர்கள் பனியை தாங்கிக் கொள்ள இயலாது. மிக குளிர்ந்த வெப்பநிலையோ அல்லது பனி காலங்களிலோ இதன் வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படும். இப்பொழுது இவற்றின் ரகங்கள் குறித்து காண்போம். புடலை, பாகல், பீர்க்கு போன்ற இந்த காய்கறி பயிர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை மற்றும் அதனுடன் இணைந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை, தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம், காய்கறி ஆராய்ச்சி நிலையம் பாலூர் போன்றவற்றிலிருந்து மிக சிறந்த ரகங்கள், வீரிய ரகங்கள் வெளியிடப்பட்டு உழவர்கள் தங்களுடைய சாகுபடிக்கு பயன்படுத்தி கொண்டு வருகின்றனர். கோ ரகங்கள் MD1 பாலூர் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து PK3 போன்ற ரகங்கள் 4 வகை பயிர்களிலும் வெளியிடப்பட்டு விவசாயிகளால் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு பெறப்பட்ட விதைகளை நாம் முதலில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி செய்வதால் ஒரு பயிருக்கு வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் தொல்லைகளிலிருந்து நம்ம அதனை பாதுகாக்கலாம். எனவே விதை நேர்த்தி என்பது ஒரு மிக முக்கியமான சாகுபடி முறையாகும். உதாரணமாக 1 கிலோ விதையை 500 கிராம் அசோஸ்பேரத்திற்கு நன்கு கலந்து நிழலில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு நாம் ரசாயன பூஞ்சான் கொல்லியான திரம் அல்லது கேப்டான் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு சேர்த்து கலக்கி அதனை உபயோகப்படுத்தும் பொழுது பூச்சி மற்றும் நோய் தொல்லையிலிருந்து நம்ம இதனை பாதுகாக்க முடியும். நாற்று உற்பத்தி. இந்த கொடிவகை காய்கறி பயிர்கள் நேரடியாகவே நம்ம வந்து தோட்டத்தில் விதைக்கக்கூடிய வகையை சார்ந்தது. விதைகளை நேரடியாக நடவு வயலில் விதைக்கலாம் என்ற போதும் பாலித்தீன் பைகளில் நாற்று விட்டு நீங்கள் நாற்றுகளாகவும் தோட்டத்தில் நடுவதற்கு உபயோகப்படுத்தலாம். இந்த பாலித்தீன் பை நாற்றங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 10 சென்டிமீட்டர் விட்டம், 10 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட 200 காஜி தடிமன் கொண்ட பாலித்தீன் பையை நாற்று விடுவதற்கும் பயன்படுத்தலாம். பாலித்தீன் பை நாற்றங்கால் மூலம் நாற்று விட்டு நடவு செய்ய 1 ஹெக்டேருக்கு விதை அளவு நேரடி விதைப்பை விட மிகவும் குறைந்த அளவே உள்ளது. உதாரணமாக 1.8 கிலோ விதைகள் போதுமானது. நாம் நேரடியாக விதைக்கும் பொழுது விதை அளவானது 2 கிலோக்கு மேலே தேவைப்படுகிறது. இதனால் விதை அளவு குறைவாக இருப்பதால் சாகுபடி செலவை நாம் குறைக்க முடியும். விதைகள் 500 கிராம் அசோஸ்பேரத்துடன் கலக்க வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை பாலித்தீன் பைகளில் 1:1:1 என்ற அளவில் மேல்மண், மணல் மற்றும் தொழுவுரம் ஆகியவற்றை கொண்டு நிரப்பி 1 பைக்கு 1 விதை என்ற அளவில் விதைத்து நிழல் வலை நாற்றங்களில் 15 நாட்கள் வைத்து பாதுகாக்க வேண்டும். தினமும் காலை மாலை இருவேளையும் நீர் பாய்ச்ச வேண்டும். ஆரோக்கியமான நாற்றுகளை நடவு வயலில் நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து அதனுடைய முன்னேற்றம் மிகவும் அதிகமாக இருக்கும். அல்லது நாம் நேரடியாக விதைப்பு போகிறோம் என்றால் ஒரு குழிக்கில் 2-3 விதைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சில விதைகள் முளைக்காமல் போய்விடக்கூடும். எனவே நாம் முன்னெச்சரிக்கையாக 3 விதைகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த விதையில் ஏதாவது முளைக்காமல் போனால் அதனை வந்து ஈடு செய்து கொள்ள முடியும். 2-3 விதைகள் அதிகமாக உபயோகிக்கும் பொழுது விதை செலவு வந்து அதிகமாக ஏற்படுகின்றது. நடவு முறை என்று எடுத்துக்கொண்டால் நடவு வயலை 3-4 முறை நன்கு

இது வயலை பண்படுத்த வேண்டும். நடவு வயலை முதலில் உளி கலப்பை பின் சட்டி கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். கொக்கி கலப்பை கொண்டு 4 முறை நன்கு உழவு செய்து அடியுரமாக 1 ஹெக்டேருக்கு 25 டன் தொழு உரம், 470 கிலோ சூப்பர் பாஸ்ட் இட வேண்டும். உயிர் உரங்களான அசஸ்பேலம் பாஸ்பாக்டியால் உரங்களை ஹெக்டேருக்கு 2 கிலோ மற்றும் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் உரம் ஹெக்டேருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 50 கிலோ தொழு உரத்துடனும் மற்றும் 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கும் கலந்து கடைசி உழவுக்கு முன் இட வேண்டும். இதனால் மண்ணை நன்கு பண்படுத்துகிறோம். மேட்டு பாத்துகளை 4 அடி அகலும் 1 அடி உயரத்தில் சொட்டு நீர் பாசன அமைப்பில் பக்கவாட்டு குழாய்க்கு இணையாக 3 அடி இடைவெளியில் அமைக்க வேண்டும். சொட்டு நீர் பாசனம் மூலம் 8 to 12 மணி நேரங்கள் நடவு வயலை நன்கு நனைக்க வேண்டும். நடவிற்கு முன் களைக்கொல்லி மருந்து, அதாவது களை மறுவதற்கு முன்பே கட்டுப்படுத்துவதற்காக களைக்கொல்லியான பெண்டிமித்தலின் ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் தெளிக்க வேண்டும். நாற்றுகளை 2 மீட்டர் இடைவெளியில் உள்ள குழிகளில் நட வேண்டும். இப்பொழுது நாற்றுகளை நடுவதற்கு நடவு வயலை நன்கு தயார் செய்துவிட்டோம். இந்த தயார் செய்த வயலில் 30x30x30 அதாவது 30 cm³ என்ற அளவில் குழிகளை எடுக்க வேண்டும். அந்த குழியின் நடுப்புறத்தில் மட்டுமே நம்ம 2 to 3 விதை ஒரு குழிக்கு நட வேண்டும். அல்லது பாலித்தீன் பைகளில் நாற்று உருவாக்கியிருந்தால் ஒரு குழிக்கு 1 நாற்று என்ற விதத்தில் அதனை நட்டு நம்ம அதனை வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நம் வயலில் விதைப்போ அல்லது நாற்று முறையோ எது எடுத்துக்கொண்டாலும் அதனை சரியான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு செடிக்கு எத்தனை கிலோ விதை? பாகலுக்கு சுரைக்கும் 3 to 3.5 கிலோ விதை 1 ஹெக்டேருக்கு தேவைப்படுகிறது. பீர்க்கனுக்கு வந்து 1 to 2 கிலோ, அதே போன்று புடலைக்கும் 1 to 2 கிலோகிராம் 1 ஹெக்டேருக்கு விதை தேவைப்படுகிறது. பருவம் மிக மிக முக்கியமானதாகும். ஒரு பயிர் சாகுபடி சிறந்த முறையில் கொண்டு வருவதற்கு சரியான பருவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த கொடிவகை காய்கறிகள் ஒரு வெப்பமண்டல பயிராகும். இதுக்கு சரியான பருவம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி 2 சீசன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். புடலை மற்றும் சுரைக்காய்க்கு ஜூன் ஜூலை செப்டம்பர் டு ஜனவரி. அதே போன்று பயிர் இடைவெளி மிக முக்கியமானது. பயிர் இடைவெளியை சரியான முறையில் பாதுகாக்கும் போது அதன் வளர்ச்சி பக்கவாட்டு கிளைகள் இவற்றை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். இந்த 4 வகை காய்கறிகளுக்கும் 2:1 என்ற அளவிலே பயிர் இடைவெளி விட வேண்டும். இப்பொழுது நீங்க இந்த பயிர் இடைவெளி சரியான முறையில் கொடுத்து அணைக்க வேண்டிய அடியுரங்களையும் கரெக்டான முறையில் அளிக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி வந்து சிறிது சிறிது முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. எப்படி வந்து ஒரு பயிருக்கு சிறந்த விதை பயிர் இடைவெளி முக்கியமோ அதே போல நீர் நிர்வாகம் மிக மிக முக்கியமானது. ஒரு பயிர் தனது வளர்ச்சியில் நீர் நிர்வாகத்தில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் அந்த வளர்ச்சியிலே குறைபாடு தோன்றும். அதாவது நீர் நிர்வாகம் என்பது ஒரு பயிருக்கு மிக அதிகமான தண்ணீரோ இல்ல தண்ணீர் பற்றாக்குறையோ ஏற்படக்கூடாது. அதன் வளர்ச்சி அதன் வயதுக்கு ஏற்றவாறு நாம் வந்து நீர் நிர்வாகம் பண்ண வேண்டும். விதைகள் முளைத்து வரும் வரை விதைக்குழிகளுக்கு நீர் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த பாகல் புடல் விதைகள் எல்லாம் கொஞ்சம் கடினமான விதைகள். இது முளைப்பதற்கு வந்து 10 to 12 நாட்கள் ஆகும். முதலில் நீங்கள் நேரடி விதைப்பு ஏற்படுத்தி இருந்தால் முளைக்கும் வரை 10 to 12 நாட்களுக்கு நாம் தண்ணீர் ஊற்ற வேண்டும். பின்பு வாரம் ஒரு முறை நன்கு முளைத்து செடி எழுந்திருச்சு என்று தெரிந்துவிட்டால் நீர் பாய்ச்சலாம். இவ்வாறு நம்ம செய்யும் பொழுது அந்த பயிருக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய ஒரு சூழலை நாம் அமைத்துக் கொடுக்க முடியும். இப்பொழுது பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களில் சில இடைநுட்பங்கள் என்று ஒன்று இருக்கு. அதாவது பின்சை நேர்த்தி என்று சொல்வோம். பின்சை நேர்த்தி என்றால் நீர் நிர்வாகம், களை நிர்வாகம், பூச்சி மற்றும் நோய்கள் தாக்குதலை கட்டுப்படுத்துதல், வேறு ஏதாவது சிறப்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் இருந்தால் அதனை பாகுபடுத்த வேண்டும். இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். கொடிவகை காய்கறிகளை பொறுத்தவரை செடிகள் வளர ஆரம்பித்தவுடன் அது வந்து கொடியை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த கொடிகளை நாம் வந்து வாழைநார் உதவியுடன் அதை பந்தலின் மேல் நாம் ஏற்றிவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த கொடிகள் அதன் போக்கிற்கு சென்று அதனுடைய காய் எங்கே எந்த இடத்தில் நிற்கிறது என்று நம்மால் கண்டுபிடிக்க மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் செடிகள் வளர ஆரம்பித்தவுடன் செடிகளை மூங்கில் குச்சிகளின் உதவியுடன் நாரில் கட்டி பந்தலின் மேல் ஏற்றிவிட வேண்டும். இப்பொழுது கட்டாயமாக பந்தல் நாம் அமைத்திருக்க வேண்டும். மரக்குச்சியில் கொண்டு பந்தல் அமைக்கலாம் அல்லது வசதிகள் இருந்தால் கல் தூண்கள் வைத்து பந்தல் போடலாம். மரக்குச்சிகள் என்றால் 6x6 மீட்டர், கல் தூண்கள் என்றால் 10x10 மீட்டர் பந்தல் அமைத்து கம்பிகளை கிடைமட்டமாக கட்டி கொடிகளை அதன் மேல் படர செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் அந்த செடிகள் நேராக சரியான முறையில் பிரிந்து அது பந்தலில் படர்ந்து அதன் வளர்ச்சி சீராக்கப்படுகிறது. இந்த பயிற்சியும் தொடர்ச்சியாக நாம் பராமரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். களை எடுத்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் களை நிர்வாகத்தை சரியான முறையில் மேற்கொண்டால் நாம் அளிக்கும் நீரும் உரமும் அந்த பயிருக்கு மட்டுமே கிடைக்கப்பெறும். அவ்வாறு இல்லை என்றால் நாம் அளிக்கும் நீரையும் உரத்தையும் களைகளும் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும். அதனால் களை எடுத்தல் என்பது மிக முக்கியமானது. விதை விதைத்து அல்லது நாற்று நட்டோ 15 to 30 நாட்கள் இடைவெளியில் 2 to 3 முறை களை எடுக்க வேண்டும். இதுவே சொட்டு நீர் பாசனம் அமைத்தீர்கள்

கலை நிர்வாகத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம், அதற்கு செலவாகக்கூடிய செலவையும் குறைக்க முடியும். ஏனென்றால் சொட்டு நீர் பாசன முறையில் நாம் பயிர் செய்யும் பொழுது கலை மிகவும் குறைக்கப்படுகிறது. ஏன்னா ஈரம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கலை வந்துவிடும். அதனால் சொட்டு நீர் பாசனம் என்றால் அந்த நீரானது பயிருக்கு மட்டுமே சென்றடைகிறது, மற்ற இடங்கள்லாம் ஈரம் இல்லாமல் இருக்கும். இதனால் கலை வளர்ச்சியை வந்து மிக அதிக அளவில் நாம் தடுக்க முடியும். சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக நம்ம உரமும் அளிக்கலாம். அதற்கு பேரு நீர்வழி உரமிடல், அதாவது நீர் பாசனத்தோடு உரப்பாசனத்தையும் சேர்ந்து செய்யலாம். அனைத்து விவசாய பெருமக்களுமே சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் வழி உரமிடுதல் போன்றவற்றையே மேற்கொண்டு வருகிறார்கள். தினமும் சொட்டு நீர் பாசன முறையில் ஒரு மணி நேரம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அந்த பயிருக்கு தேவையான நீர் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் நீர்வழி உரமிடுவதாக இருந்தால் சொட்டு நீர் உரப்பாசனம் செய்வதற்கு கட்டாயமாக 100% நீரில் கரையும் உரத்தை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உரமானது நீரில் நன்கு கலந்து அந்த பைப்பு வழியாக செடிக்கு அருகில் போய் கிடைக்கப்பெறும். நீரில் கரையாத உரங்களை பயன்படுத்தினால் அது வந்து நீர் வரக்கூடிய சொட்டு நீர் குழாயில் போய் அடைத்துக் கொண்டு சரியாக தண்ணீர் பாயாது. எனவே நீரில் கரையக்கூடிய உரங்களை மட்டுமே உரப்பாசனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொட்டு நீர் வழியாக உரம் அளிப்பது 2 பெரிய நன்மைகள் அளிக்கிறது. என்ன நன்மைகள் அப்படி என்று நம்ம பார்த்தோம்னா, பொதுவா உரத்தை வந்து 2 போட சொல்லி சொல்லுவோம், அடியுரம் மேலுரம் சொல்லுவோம். அதாவது பயிர் நடுவதற்கோ இல்லை விதை போடுவதற்கு முன் கடைசி உழவின் போது ஒன்று போடுறோம், அதுக்கடுத்து மேலுரமாக விதை போட்டோ அல்லது நாற்று நட்டு 30 கழித்து ஒரு தலைச்சத்தை நாம் அளிப்போம். ஆனால் இந்த சொட்டு நீர் வழி உரமிடுதல் என்பது என்ன என்று பார்த்தால், உரத்தை பல பங்குகளாக பிரித்து பயிரின் அதனுடைய முக்கியமான தருணங்களில், எப்படி மனித வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள் இருக்கிறதோ அதே போன்று பயிர் அதனுடைய வளர்ச்சியிலே 4 மிக முக்கியமான தருணங்கள் இருக்கின்றன. அந்த தருணங்கள் என்னவென்று பார்த்தால், விதை போட்டு அல்லது செடி நட்டு வேறு பிடித்தல் வரை ஒரு முக்கியமான பருவம், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்வோம். 2வதாக தலை வளர்ச்சி பருவம், அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். அந்த பயிரானது இப்பொழுது தலை வளர்ச்சி பருவத்தில் இருக்கிறது, அதோடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. 3வதாக பூ பூக்கும் காலம். 4வதாக அறுவடை காலம். இந்த 4 காலம் ஒரு பயிருடைய வளர்ச்சியில் அதனுடைய சாகுபடியில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த 4 தருணங்களும் அதற்கு தேவையான உரத்தையும் தண்ணீரையும் சரியான முறையில் அளிக்க வேண்டும். எனவே சொட்டு நீர் வழி உரமிடுதல் வழியாக நீங்கள் இந்த 4 தருணங்களில் உரங்களை பிரித்து அளிப்பதன் மூலம் அந்த பயிர் அதனுடைய வயது எவ்வளவோ அதுக்கேற்ற அளவு உரம், அந்த வளர்ச்சிக்கு என்ன உரம் தேவையோ அதை அதிகமாக கொடுக்க வேண்டும், எதை குறைவாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரித்து அளித்திருக்கிறோம். அதன்படி விவசாயிகள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த பயிரின் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். இதன் பிறகு கொடிவகை காய்கறிகள் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. கொடிவகை பாய்கறிகள் பயிர்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆண்புக்களும் பெண்புக்களும் ஒரே செடியில் தனித்தனி இடத்துல இருக்கும். ஆண்புக்கள் முதல்ல வரும், நிறைய வரும், பெண்புக்கள் வந்து லேட்டாக தான் வரும். இப்போ பெண்புக்கள் நிறையா வந்தால் தான் நமக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும். இதுக்காகத்தான் பெண்புக்களை அதிகரிக்க எத்திரல் என்ற வளர்ச்சி ஊக்கி 250 ppm, அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன், மிக குறைந்த அளவு. இந்த 250 ppm எப்படி நம்ம தயார் செய்வது என்றால், 2.5 ml, அதாவது 2.5 ml மருந்தை 10 L தண்ணீரில் கலந்து நாம் அதற்கு அளிக்க வேண்டும். இது ஒரு வளர்ச்சி ஊக்கி. இந்த வளர்ச்சி ஊக்கி பெண்பூக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் விரைவாகவும் பூக்கவும் ஆரம்பிக்க உதவுகிறது. இந்த மருந்து அளிக்கும் காலம் அதனுடைய அளவு மிக மிக முக்கியமானது. அதற்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா அது வந்து அந்த பலனை தராது. எனவே வளர்ச்சி ஊக்கியான எத்திரல் 2.5 ml எடுத்து 10 L தண்ணீரில் கலந்து முதல் தெளிப்பான் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, விதை போட்ட 15வது அல்லது 2 உண்மை இலைகள் தோன்றிய பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே கொடுக்கணும். அதற்கப்புறம் 1 இடைவெளியில் 2 இந்த மாதிரி 3 நீங்க அளிக்கும் போது பெண்புக்கள் விரைந்து நம்மளுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இது முக்கியமான பயிற்சி. நீங்க கொடிவகை பயிர்கள் சாகுபடி செய்தால் கட்டாயமாக பந்தல் அமைக்க வேண்டும், கொடிகளை பந்தலின் மேல் ஏற்றிவிட வேண்டும், வளர்ச்சி ஊக்கி தெளிக்க வேண்டும், சொட்டு நீர் போற வழியாக 4 முக்கிய தருணங்களில் கட்டாயமாக இந்த உரங்களை பிரித்து அளிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து சாகுபடியை உயர்த்துவதற்கு உண்டான உத்திகளாகும். இப்பொழுது இதுல சாகுபடி பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால், இதுல முக்கியமானது பூச்சி தொல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இலை துளைப்பான், அஸ்வினி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழ ஈ வந்து ஒரு பெரிய பிரச்சனை. பாகல் பீர்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த புடலையில ஒரு சின்ன குண்டூசி குத்துன மாதிரி ஒரு அறிகுறி தென்படும். அந்த அறிகுறி பார்த்தீங்கன்னா முதல் நாள் நம்ம பார்த்துருப்போம், இருக்க இருக்க அந்த கோளானது பெருசாகி அந்த இடம் பழுத்து அழுகி உள்ள புழு போய் அந்த பழத்தையே கட்டாயமாக சேதப்படுத்திவிடும். இது வந்து இந்த பழ ஈயால் ஏற்படுகின்ற பெருந்தொல்லை. அசுவினியும் இலைத்துறைப்பான் வெள்ளை ஈ பழ ஈ இந்த 4 வந்து இதோடைய முக்கியமான சாகுபடி பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை நாம் அன்றாடம் கண்டறிந்து உடனே அதற்கேற்ற தடுப்பு முறைகளை மேற்கொண்டு தீர்க்க வேண்டும். நோய்

0: என்று பார்த்து கொண்டால் இரண்டு மிக முக்கியமான நோய்கள், ஒன்று சாம்பல் நோய், இன்னொன்று அடிச்சாம்பல் நோய். உங்களுக்கே தெரியும், சாம்பல் நோய் என்பது இலைகள் மேலே சாம்பல் போல் படர்ந்து காணப்படும். இதனால் அந்த இலைகளால் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் அதற்கு கிடைக்க வேண்டிய உணவு வந்து தட்டுப்பாடு அடைந்து அந்த செடி காய்ந்து விடும். இந்த சாம்பல் நோய்க்கு வெட்டபிள் சல்பர் என்று சொல்லக்கூடிய மருந்தை உடனே தெளிக்க வேண்டும். இதை வந்து நம்ம வந்த பிறகுதான் பண்ணணும்னு இல்லை, நோய் அறிகுறிகள் சரிதாக தென்பட்ட உடனே நம்ம இதற்கு வேண்டிய தடுப்பு முறைகள் மேற்கொண்டால் பெரிய சேதாரத்திலிருந்து நமது பயிரை நாம் காக்க முடியும். பழையை வந்து காயில போய் ஓட்ட போட்டு காய்களை பழுகு செய்வதால் மார்க்கெட்ல வந்து அந்த பழங்கள் கொண்டு போக முடியாது, விவசாயிகளுக்கு வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். பழங்காய் வந்த பிறகு ரசாயன மருந்து அடிக்கிறது வந்து அவ்வளவு ஏற்புக்குள்ள விஷயம் இல்லை. அதனால இதை வந்து இயற்கை முறையில கண்ட்ரோல் படுத்துறதுக்கு நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, கருவாடு தூள், அதாவது காஞ்ச மீன் வாங்கிட்டு வந்து தூள் பண்ணி 5 கிராம் எடுத்து, அப்புறம் அது கூட டைக்ளோரோவாஸ் அந்த மருந்தை ஒரு பஞ்சில வந்து நனைச்சு இது உள்ள நீங்க அதில் போட்டீங்கன்னா அந்த கருவாட்டு தூள் வாடகி இந்த பழையை வரும். அப்போ அதுக்குள்ள இருக்கிற இந்த மருந்து மேல் படும்போது அந்த ஈக்கள் வந்து கொல்லப்படுகின்றன. இது ஒரு மிக முக்கியமான முறையாகும். அதாவது நம்முடைய தோட்டத்தில் அங்கங்க நம்ம கட்டி விட்டுட்டோம்னா இதை மிக எளிதாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கருவாட்டுத்துளை 20 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதனுடைய வாடகை தான் அது அட்ராக்ட் ஆகி வருது. அதனால 20 நாளைக்கு ஒருக்கா மாற்றும் போது அந்த பூச்சிகளை வந்து நம்ம மிக எளிதாக அழிக்க முடியும். அது மாதிரி மருந்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த டைக்ளோரோவாஸ் மருந்தை மாத்திரணும். இப்படி மாற்றும் பொழுது நம்ம ஈஸியாக அந்த புழுக்களை வந்து கொல்ல முடியும். நம்ம பயிர்களில் நல்ல தரமுள்ள காய்கள் உருவாவதற்கு ஏதுவாக இருக்கும். நீர் நிர்வாகம், களை நிர்வாகம், உர நிர்வாகம், வளர்ச்சி ஊக்கிகள் தெளித்தல், மிக முக்கியமான பூச்சி மற்றும் நோய்களுக்கான தடுப்பு முறைகளை மேற்கொள்தல், இந்த அனைத்தையும் நம்ம சீராக மேற்கொண்டு வரும்பொழுது விவசாயிகளுக்கு நல்ல வளர்ச்சியுடன் கூடிய தரமுள்ள காய்கள் கிடைக்கப்பெறுகிறது. அறுவடை என்று எடுத்துக்கொண்டால் காய்கறிகள் நமக்கே தெரியும், புடல், பாகல், பீர்க்கு, சுரை எல்லா காய்கறிகளுமே அதனுடைய சரியான அறுவடை முதிர்ச்சி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும். விவசாயிகள் தங்களுடைய அறுவடை காலத்திலே அவ்வளவு காலம் நீங்க வந்து சாகுபடிக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க அந்த அளவுக்கு அறுவடை நேரத்திலேயே நீங்க கவனம் செலுத்த வேண்டும். என்றால் நிறைய விவசாயிகள் வந்து அந்த அறுவடைக்கு பின்னாடி உள்ள தொழில்நுட்பங்களை சரியாக அதில் கவனம் செலுத்துவதில்லை. இதுவும் மிகவும் முக்கியமானது. அறுவடைக்கு முந்தைய எவ்வளவு நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அதே அளவுக்கு அறுவடைக்கு பின்பும் கவனம் செலுத்த வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சரியான முதிர்ச்சி அறிந்து காய்களை அறுவடை செய்ய வேண்டும். காய்களை அறுவடை செய்யும் பொழுது சரியான முறையில் அறுவடை செய்ய வேண்டும். கடினமான முறையில் அந்த காயை நீங்கள் செடியிலிருந்து பிரித்து எடுக்கும் போது அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுருச்சுன்னா, அதுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே அந்த காய்கறி தன்னுடைய எனர்ஜியெல்லாம் அது வந்து இழந்து வேகமாக தன்னுடைய சேமிப்பு தன்மை காலத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அதுக்காகத்தான் இதை வந்து ரொம்ப கவனத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வந்து 45-50 நாளிலிருந்து காய்கறிகள் எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிடும், அதாவது அறுவடை செய்யறதுக்கு வந்துடும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கரெக்டாக காய்கறி அறுவடை செய்ய வேண்டும். எந்த உபயோகம் என்று இருக்கிறது, நம்ம வந்து காய்கறிக்காக இதை அறுவடை செய்யறோம் என்றால் சரியான முதிர்ச்சி செய்ய வேண்டும். விதைக்காக நம்ம பண்ணியிருக்கோம்னா அந்த காய் வந்து முழுதும் பழுத்த பிறகுதான் நம்ம அறுவடை செய்ய வேண்டும். இந்த இரண்டு நிலைகளில் எதற்காக நம்ம அறுவடை பண்ணுகிறோம் என்று தெரிந்து செய்ய வேண்டும். இப்பொழுது பாகல் எடுத்துக்கொண்டால் இந்த காய்கறிகள் அறுவடை செய்வதற்கு 60-65 நாட்கள், பீர்க்கு 50-60 நாட்கள், புடலை மட்டும் 65-70 நாட்கள் ஆகும் நம்ம வந்து நம்ம காயா பயன்படுத்துவதற்கு. சுரைக்காய் வந்து மற்ற காய்களை விட முன்னாடியே அறுவடை பண்ணிடணும். ஏன்னா சுரைக்காய் வந்து முத்தவிடக்கூடாது, இளங்காயாக இருக்கும் போதே நம்ம வந்து அறுவடை செய்ய வேண்டும். இப்பொழுது இதனுடைய மகசூல் என்று எடுத்துக்கொண்டால் 20-25 டன் சராசரியாக ரகங்களுக்கும், இதுவே வந்து வீரிய ரகமாக இருந்தால் 50 டன் வரைக்கும் உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்கப்பெறும். இவ்வாறு 3-4 மாசம் ஆகின்ற இந்த சாகுபடி காலத்திலே அறுவடையை சரியான முறையில் மேற்கொண்டு சரியான கொள்கலன்களில் அடைத்து நாம் வந்து சந்தைக்கு எடுத்து செல்ல வேண்டும். குளிர்ந்த நேரத்தில் காலை நேரத்திலோ அல்லது 3 மணிக்கு மேல வெயில் தாழ்ந்த நேரத்திலோ அறுவடை செய்து காலகாலத்தில் வந்து சந்தைக்கு எடுத்து சென்று நம்ம சிறந்த விலைக்கு விற்று விவசாயிகள் வந்து தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கொடிவகை காய்கறிகள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் பாபு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. பிரேமலட்சுமி அவர்கள். தொடர்வது மெலிசை.

0: தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, நவீன வேளாண்மையில் தென்னையே தாக்கும் எலிகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தென்னையின் இளநீர் குறும்பை பூக்களை தான் எலிகள் தின்று சேதம் ஏற்படுத்துது. தென்னம் பிள்ளைகளை எலி தின்று வீணாக்குகிறது. எலிகளில் நூற்று கணக்கில் இனங்கள் உள்ளது. சில வகை மரங்களில் உள்ள பொந்துகளில் வளரும். சில வகை பாத்தீங்கன்னா அடர்த்தியாக உள்ள மரக்கிளைகளில் கூடு அமைத்து வாழும். சில வகை பாத்தீங்கன்னா பூமிக்குள்ளேயே வலை அமைத்து வாழும். எலிகளில் துரப்பான் என்ற ஒரு வகை எலி உள்ளது. பூமியை துளையிட்டு நிலத்தில் கிளங்கும் மரம் செடிகளின் வேர்களை தின்று வாழும் பூமியை துவாரம் இட்டு கொண்டே செல்வதால் இதுக்கு துரப்பான் என்று பெயர் வந்ததான். இந்த எலிகள் தென்னம்பிள்ளைகளை சுரண்டி துவாரம் இட்டு உள்ளே இருக்கும் சுவையான குருத்தை சாப்பிட்டு விடுகிறது. முளைத்து வரும் இளம் வேர் பகுதிகளையும் அப்படியே சாப்பிட்டு விடுகிறது. பசுமையான வளர்ந்து கொண்டு இருந்த தென்னம்பிள்ளை திடீரென்று வாடினார் போல் தென்படும். அருகில் சென்று பார்த்தால் எந்த விதமான தாக்குதல் அடையாளங்களும் தென்னம் மரத்தில் தென்படாது. குழியின் ஓரங்களில் பார்த்தால் எலி துருமண் எங்கேயாவது ஓரிரு இடங்களில் தென்படும். துரப்பான் எலி நடமாட்டம் கண்டு கொள்ளவே முடியாது. தென்னம்பிள்ளையை சுற்றி கவனமாக மண் வெட்டியால் மண்ணை தோண்டி அப்புறப்படுத்தும் போதுதான் வலை தென்படும். கூர்மையாக பார்த்தாதான் தென்னம்பிள்ளையை மண்டை பாகத்தை தின்று காயப்படுத்தி இருக்கும். சில இடத்தில் தென்னம்பிள்ளைகள் மடிந்து போயிருக்கும். துரப்பான் எலி மூக்கு வந்து நீளமாகவும் உருவத்தில் மூச்சிறுவின் அமைப்பில் தென்படும். நிலத்திலே குழி தோண்டி வாழ்ந்து இனவிருத்தி செய்து கொள்வதால் குழி எலி என்று மற்றொரு பெயரும் இந்த எலிக்கு உண்டாம். ஒரு தென்னம்பிள்ளையை தாக்கிவிட்டு அடுத்த தென்னம்பிள்ளையை தாக்க நிலத்திற்குள் வலை வைத்திருப்பதை நம்மளால பார்க்க முடியும். நஞ்சை நிலங்களில் இத்தகைய எலிகளால் சேதம் அதிகமாக காணப்படும். வயல் வரப்புகளில் வயல் எலிகள் தென்னம்பிள்ளைகளை துவாரமிட்டு தின்று வீணாக்கும். இளம் தென்னம்பிள்ளையின் வேர்களை கடித்து தின்று சேதப்படுத்துகிறது. 3 வயது வரை வளர்ந்த தென்னம்பிள்ளைகளை எலிகள் அதிகமாக தாக்குகிறது. இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் பாத்தீங்கன்னா, தென்னம்பிள்ளையை தாக்கும் எலிகளை அழிக்க வலைகளை வெட்டி அழிக்க வேண்டும். தென்னம்பிள்ளைகளை சுற்றி எலி மருந்துகளை தின்பண்டங்களில் கலந்து வைக்கலாம். வயல் வரப்புகளாக இருந்தால் தஞ்சாவூர் கிட்டி வைத்தும் களைய பொறி வைத்தும் எலிகளை பிடித்து ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். அடிக்கடி தென்னம்பிள்ளைகளை உரிமையாளர்கள் சுற்றி பார்த்து பராமரித்தல் மிகவும் அவசியமான ஒன்று.
0: நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா,

இலுப்பை மரங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதனுடைய தாயகம் பார்த்தீங்கன்னா தமிழகம், நேபாளம், இலங்கை மற்றும் மியான்மர் தான் சொல்லணும். இது வந்து சப்போட்டா மர வகையை சேர்ந்தது. இதனுடைய இலை, பூ, பட்டை, விதை அனைத்தும் மருத்துவ மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி வருமானம் தரக்கூடிய மரமாகும். இந்த மரத்துல தான் வௌவால்கள் கூட்டங்கூட்டமாக இருக்குமா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருக்கோவிலுக்கு விளக்கு தீபம் ஏற்ற இந்த மரத்தோட எண்ணெய் தான் பயன்பட்டதான். இந்த மரத்தோட ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா 400 ஆண்டுகளுக்கு மேல இருக்குமா. அது மட்டும் இல்லைங்க, 60 அடிக்கும் மேல வளரக்கூடியது. 1 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா 200 மரங்கள் வர நட முடியுமா. 10 ஆண்டுகள்ல இது வந்து பலன் தருமா. 1 ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 200 கிலோ பூ தருமா. அதே மாதிரி 20 முதல் 200 கிலோ விதையும் தரவல்லதான். 1 கிலோ விதையிலிருந்து 300 மில்லி எண்ணெய் எடுக்க முடியுமா. 1 டன் பூவிலிருந்து 700 கிலோ சர்க்கரையும் தயாரிக்க முடியுமா. இதனுடைய அனைத்து பாகங்களும் மருத்துவ குணமுள்ளதான். இது வந்து பனங்காய்க்கும் மரமாகவே இருந்திருக்கான். 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1 மரம் 5 லட்சம் ரூபாயாக மதிப்பீடு செய்ய முடிகிறதான். 1 ஆண்டுக்கு 1500 லிட்டர் எண்ணெய் தயாரித்தால் 3 லட்சம் வர வருமானம் தரக்கூடியதான். அப்படிப்பட்ட இலுப்பை மரத்தை நம்ம தான் பாதுகாக்கணும்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி.
1: நாளை காலை 10:55 மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியை காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் 8:00 ஒலிபரப்பாகும். நாளை காலை 10:55 மன் கி பாத்.
2: நேரம் 8:00. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் 3வது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசவிரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மே நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய

0: அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாஸுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குத்துச்சண்டை பிரிவின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியூமோ அல் அகமதியை வென்றார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. பின்னர் 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 8:05. சென்னை ஆகாஷ்வாணியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைகானம் கேட்கலாம். பிரியமானவளை திரைப்படத்தில் ஹரிஹரன் மகாலட்சுமி பாடியுள்ள பாடல் முதலில்

நிறைவாக தேவன் ஃபெபிமணி பாடிய பாடல். படம் கிங் பாடல் கேட்கும் முன் நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. கிங் திரைப்படத்தின் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாணம். நேரம் 9:30. ஜென்சி குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடலின் படம் எங்கேயே கேட்டு குரல்.
2: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போ.

0: கோழி கூவுது திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குழுவினருடன் பாடிய பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.

0: ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
1: ஜூலை 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
0: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நகைச்சுவை நாடகம்.
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை.
0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இரவு 8:30 கேட்டு மகிழலாம்.
2: திரைக்கணத்தின் நிறைவாக ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 KHz. நேரம் 11 மணி. வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 36.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். காற்றின் ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.8 டிகிரி செல்சியஸ். காற்றின் ஈரப்பதம் 71%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள். முதலில் மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை நாளை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு. இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவிருக்கும் மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7 முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. தமிழமுதம் வழங்குவோர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 உங்கள் கவனத்திற்கு கார்கில் விஜய் திவஸ் பற்றிய சிற்றுரை. தொடர்ந்து சதுப்பு நில அமைப்புகளை காப்பதற்கான சர்வதேச நாள் சிற்றுரை. காலை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 மணிக்கு திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். 8:30 கார்கில் வெற்றி தினம் குறித்த சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். 9 மணிக்கு இசைப்பெட்டகம். சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின். திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் மது அவர்களின் வீண இசை. பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் இல்லம்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் இடம்பெறும். 2:15 திரைகாணம். இரண்டு 40 இசைப்பயிற்சி. பரிபாலனபுரி பாபநாசம் சிவன் பாடல். ஹேமாவதி ராகம் ஆதித்தாளம். ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்கள். மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன் சித்ரா ரகு ஆகியோர். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4 மணிக்கு

0: வேலைக்காரி நாடகம். நடித்துள்ளவர்கள் ஈ முருகன், பி சுமித்ரா தேவி, எல் சுப்பிரமணியன், பி உஷா, எஸ் சபரிநாத், எம் சின்னதுரை, எஸ் தென்கரைமுத்து, எம் எட்விட், பி பிரேமகுமாரி, பிரேமிகுமாரி, கே காளிமுத்து, எஸ் முத்துக்குமார் ஆகியோர். மூலக்கதை அண்ணாதுரை அவர்கள். வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன். அமைப்பில் உதவி டாக்டர் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் ஆரம்பப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். மதுரை மாவட்டம் மதிச்சியம் வி வீரபாண்டி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குவோர் ஐங்கரன் அவர்கள். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ மோகன். 7:30 உழவர் உலகம். மீன்வள வாய்ப்புகளும் சந்தைப்படுத்தும் உத்திகளும். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பங்கேற்கின்றார். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அம்ரித் பூஷன். Union Education Minister Dharmendra Pradhan has resigned today and tendered his resignation to Prime Minister Narendra Modi. In a social media post, Mr. Pradhan said that he was pained by the prevailing situation following students' protest during the past 10 days, saying that it is not a matter of prestige for him. He said he had taken into account the situation at Jantar Mantar in New Delhi, as well as the situation across the country. Mr. Pradhan also expressed his gratitude to the Prime Minister for his guidance, trust and constant support. He said that service to the nation is the highest priority of his life and he will remain forever dedicated to it. Mr. Pradhan said from day one he took full responsibility and never turned away from the situation. He said the NEET UG results declared on July 16 were satisfactory, with many meritorious students from underprivileged backgrounds achieving success. He said, however, even during this time, individuals holding responsible positions attempted to create obstacles and misled students, calling it an act that caused him deep anguish. Union Minister Prahlad Joshi will be the new Education Minister following the resignation of Dharmendra Pradhan. Mr. Joshi has been assigned the charge of the Ministry of Education in addition to his existing portfolio. Mr. Joshi is currently serving as the Minister of Consumer Affairs, Food and Public Distribution and New and Renewable Energy. President Draupadi Murmu has accepted the resignation of Dharmendra Pradhan from the Union Council of Ministers with immediate effect. The CJP has withdrawn its protest after the government agreed to its demands. Union ministers JP Nadda and Dr. Jitendra Singh today held the third round of discussion with the CJP delegation, focusing on its demands for reforms in the examination system and measures to prevent paper leaks. Later, in a joint press conference with the CJP delegation in New Delhi, Mr. Nadda said that during the meeting, the government agreed to the demands of CJP that no action should be taken against the protesters and no FIRs should be filed against them.
2: तो वो FIR की कॉपी भी इनको हम देंगे और उसको विड्रॉ करने की बात कोई भी एक्शन नहीं होगा जो प्रोटेस्टर्स के साथ प्रोटेस्ट के दौरान हुआ है जो ऑर्गेनाइजर्स हैं और प्रोटेस्टर्स हैं उनका इस केस इस एक्टिविटी के लिए कोई भी उन पर आगे केस नहीं होगा इस बात को हम लोगों ने माना है कंसेंसेशन अकॉर्डिंग टू द रूल्स एंड रेगुलेशंस व्हाटएवर मैक्सिमम विल बी पॉसिबल दैट विल बी गिवन टू देम.
1: On the 5-point charter given by the CJP for reforms in examinations, Mr. Nadda said that the government will deeply think about the charter and will do whatever is possible after holding deliberations with the CJP. CJP's chief spokesperson, Saurav Das, announced to withdraw the agitation in good faith, expressing hope that the agreed-upon terms will be executed within the agreed-upon timelines. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani tomorrow at 11 a.m. It will be the 136th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR News website and the News on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. President Draupadi Murmu has concluded her state visit to Romania and departed for New Delhi this afternoon. Romania was the final leg of the president's three

0: nation-state visit, which also included Moldova and North Macedonia. On the final leg of her visit to Romania, the president held wide-ranging discussions with her Romanian counterpart, President Nicoșor Dan, aimed at strengthening bilateral cooperation across trade, investment, defense, digital technology, education, renewable energy, and culture. She noted that cooperation between India and Romania has expanded across a wide range of sectors. President Murmu also met Romania's Prime Minister and parliamentary leaders, addressed the India-Romania Business Forum, and interacted with members of the Indian community. In men's cricket, India defeated host Zimbabwe by 90 runs in the second T20 international of the three-match series in Harare. With this win, the men in blue have registered an unassailable 2-0 lead in the series. This also marks the first series win under the captaincy of new T20 skipper Shreyas Iyer. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 11:10. நேர்களே, 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 KHz, மதுரை மத்தியலை 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.